அன்பு தகப்பன யெகோவா ராபா, சுகந்தரு மருத்துவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு உடலிலும் உமது அற்புத சுகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கரம் தொட்டு குணப்படுத்துவதற்காய் நன்றி. பழுதடைந்த உறுப்புகள் புதிதாய் உருவாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கட்டிகள் மறைவதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். அற்புத சுகம் நடக்கிறது ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:13-18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே ஒருவன் இரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசித்தால் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் போது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் ஆகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:19-23 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி வரை நம்முடன் இருக்குமா? தேவனுடைய ராஜ்யத்தை யார் யார் சுதந்திரிப்பதில்லை? உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் எவை எவை? சமயம் தொடர்பான பாவங்கள் எவை எவை? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாய் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். அங்கே ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறோம். தொடர்ந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நம்முடைய பழைய சுபாவம் நம்மோடு தான் இருக்கும். இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய ஒரு சுபாவத்தையும் கொடுக்கிறார். இந்த புதிய சுபாவம் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டும் அவரை போற்றி பாடிக்கொண்டும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்தாலும் சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி பரியந்தமும் நம்மோடுதான் இருக்கும். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று கூறியிருக்கிறார். மாம்சத்தின் எல்லா விருப்பங்களும் பாவமானவை அல்ல, ஆனால் அது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கும் கொடுக்காமல் நம்மை தடை பண்ண வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவியானவராலே நாம் வழி நடத்தப்படுவது சிறந்தது என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவினாலே நாம் நடத்தப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இதை குறித்து சொல்லும் பொழுதுதான் மாம்சத்தின் கிரியைகள் எவை என்ற ஒரு பட்டியலை கொடுத்தார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தின் கிரியைகளிலே உணர்ச்சி தொடர்பானவை, சமயத்திற்கு விரோதமான பாவம், சமுதாயத்திற்கு விரோதமான பாவம், தனி மனிதனுடைய பாவங்கள் என்று நாம் வெவ்வேறாக பிரிக்கலாம். 19 சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே உணர்ச்சி தொடர்பான பாவங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். தொடர்ந்து சமயம் தொடர்பான பாவங்களை அவர் சொல்லும்பொழுது விக்கிரகாராதனை என்று சொல்கிறார். இப்படி சொல்லும்பொழுது இது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் எந்த பொருளாகவோ எந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகிவிடுகிறது, சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகிவிடுகிறது, இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கும் ஒரு வாகனமோ ஒரு வீடோ கூட விக்கிரகமாக வாய்ப்பு இருக்கிறது. இது மாம்சத்தின் கிரியை. மேலும் பில்லி சூனியம் என்று சொல்லியிருக்கிறார். இந்நாட்களிலே பற்பல விதமான பில்லி சூனிய பழக்க வழக்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பில்லி சூனிய காரியங்கள் பொதுவாக பிசாசோடு தொடர்புடையதாய் செய்யப்படும் கிரியைகள். இது தேவனுக்கு விரோதமான பகை. அது மட்டுமல்ல, போதை பொருட்களும் சில சமய சடங்குகள் தொடர்பாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் ஒரு வகையான பிசாசின் கிரியையே. மேலும் பகைகள், விரோதங்கள் என்று வாசிக்கிறோம். கிரேக்க தேசத்திலே இப்படி விரோதங்களை செய்யும் தெய்வமே ஒரு தெய்வம் இருப்பதாக ஜனங்கள் வழிபட்டு வந்தார்கள். தொடர்ந்து சமுதாய பாவங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். மேலும் 21 வசனத்திலே தனிப்பட்ட மனிதனின் பாவங்களை குறித்தும் கூறியிருக்கிறார். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு சகோதரனை நியாயமின்றி பகைத்தாலே அது கொலைக்கு சமானம் என்று கூறுகிறார். மேலும் இந்த வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது இந்த பட்டியலின் முடிவிலே முதலானவைகளே என்கிறார். அப்படி என்றால் இன்னமும் இந்த அட்டவணையிலே சேர்க்கக்கூடிய பல பாவங்களும் உண்டு என்பதை இது குறிக்கிறது. மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இங்கே செய்கிறவர்கள் என்னும் வார்த்தைக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்கள் என்று பொருளாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையை கூறினார். அவன் பன்றி கூட்டிற்கு சென்றது உண்மைதான், ஆனால் அவன் அங்கேயே தங்கிவிடவில்லை. பன்றிகள் மட்டுமே தொடர்ந்து பன்றி கூட்டிலே தங்கியிருக்கும். ஒரு குமாரன் அங்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அங்கிருந்து அவன் வெளியேறும் வரை அவனுக்கு சமாதானம் இல்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிக ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்ல என்பதைத்தான் இது காட்டுகிறது. மாம்சத்தின் கிரியைகளை பட்டியலிட்ட பவுல் இப்பொழுது ஆவியின் கனிகளை குறித்து விவரிக்கிறார். இந்த இடத்திலே முக்கியமான ஒரு சத்தியத்தை கவனிக்க வேண்டும். பாவங்களை குறித்து சொல்லும் பொழுது அது மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை என்று சொல்லும் பொழுது மனிதன் முயற்சி எடுத்து செயல்படுத்துகிறான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆவியின் கனி என்கிறார். மாம்சத்தின் கிரியை நம்முடைய செயல்களினாலே வருவது. 10 கற்பனைகள் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியின் கனியை உண்டு பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். வாசிக்கிறேன் கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவும் ஆவியின் கனிகளை குறித்து யோவான் 15 கூறியிருக்கிறார். அவராலே அல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளையும் நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 13 விதைக்கிறவனுடைய ஓமையை பார்க்கிறோம். அந்த ஓமையிலே 30, 60, 100 விளைச்சலை குறித்து அவர் பேசுகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனிகளை கொடுக்கும்படியாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவர் வாழ்கிறார். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை, அவர் உங்கள் மூலமாக வாழ நீங்கள் அனுமதி கொடுங்கள். எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய சொந்த பலத்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பழைய சுபாவம் ஆவியின் கனியை பிறப்பிக்காது. ரோமர் 7:18 வசனத்திலே புதிய சுபாவத்திற்கு ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லை என்பதை பவுல் தெளிவாய் கூறியிருக்கிறார். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 7:18 வசனம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இதுதான் பிரச்சனை. நான் அதை செய்ய முடியவில்லையே, இதை செய்ய முடியவில்லையே என்று எண்ணலாம். நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? அது நீங்களே செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனியை உண்டு பண்ண நாம் எப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப் போகிறோம்? கனி கொடுப்பது என்னும் சத்தியம் மிக அற்புதமான ஒன்று. பிரியமானவர்களே, தோட்டம் துறவுகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் மரங்கள்தான் கனி கொடுக்கின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு மரம் கனி கொடுக்கிறது. அந்த மரமும் சொந்த முயற்சியினாலே கனி கொடுக்கறதில்லை. கிளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி நம்முடைய தோட்டக்காரருக்கு இந்த முறை நாம் நன்றாக அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் சேர்ந்து உழைப்போம் என்று பேசுகிறதில்லை. அந்த கிளைகள் அப்படி என்றால் என்ன செய்கிறது? சூரிய ஒளி நன்றாக படும்படியாக, மழைநீர் தங்கள் மேல் படும்படியாக இலையை விரித்து காத்திருக்கிறது. பூக்கள் வருகின்றன, சிறிய பிஞ்சு காய்கள் வருகிறது, அது முதிர்ச்சி பெறுகிறது, பின்னர் பழுக்கிறது. மற்றொரு காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மரக்கிளைகள் மரத்தின் முக்கியமான பகுதியை விட்டு பிரிக்கப்படுகிறதில்லை. மரத்தை விட்டு இறங்கி பல இடங்களிலே அது அலைந்து திரிகிறதில்லை. யோவான் 15:4 கவனியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நம்மை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஆனால் பலிபீடம் சூடாகும் பொழுது தவண்டு ஓடிவிடுகிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த கனி கொடுத்தலை குறித்த இந்த அடிப்படையை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஒப்பு கொடுப்பதனாலேதான் கனி உண்டாகிறது. பவுல் உலகத்தை குறித்தோ உலக மக்களை குறித்தோ பேசவில்லை. நம்மிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு பூரணமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கனியை உண்டாக்க விரும்புகிறார். எனவேதான் அது ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. கவனித்தீர்களா? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதில் எதுவுமே பன்மையிலே சொல்லப்படவில்லை. பல குணநலன்களை குறித்து சொல்லிவிட்டு ஆவியின் கனிகள் என்று சொல்லவில்லையே என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், அன்புதான் கனி, அதன் விளைவுகள் தான் மற்ற காரியங்கள். அன்பே அடிப்படை காரியம். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது யாரை குறித்தும் கோபம், எரிச்சல், பொறாமை நம்மிலே காணப்பட முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம். 1 Cor 13 பவுல் சொல்லும் பொழுது, நாம் அன்பற்றவர்களாக இருப்போம் என்றால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் இருப்போம் என்கிறார். ஆவியின் வரங்களின் வரிசையிலே அன்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரம் செயல்படுத்தப்பட முடியாது. தேவன் கொடுக்கும் எந்த ஒரு வரத்தையும் ஆவியின் துணையில்லாமல் செயல்படுத்த முடியாது. அன்பு மிக மிக பிரதானமான ஒன்று. தொடர்ந்து 1 Cor 13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்கள் சரீரத்தை சுட்டரிக்கப்பட நீங்கள் கொடுத்தாலும், உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட்டாலும், உங்களிடத்திலே அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை என்கிறார். பவுல் இங்கே சொல்லியிருக்கிற சத்தியத்தின் ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் 1 Cor 13 அன்பு தனக்கான காரியங்களை நாடாது என்று வாஞ்சிக்கிறோம். அன்பு எப்பொழுதுமே மற்றும் ஒருவருக்கு நன்மை செய்கிறதாயிருக்கிறது. வரம் திருச்சபையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படும் பொழுது அது எல்லா விசுவாசிகளுக்கும் முன்னதாக ஒரு சாட்சியாய் இருக்கிறது.

0: என்னுடைய சரீரத்தின் மற்ற பகுதிக்கு பயன் உண்டாகும்படியாக கண் தனது பணியை செய்கிறது. என்னுடைய சரீரத்தை சரியான பாதையிலே அது வழி நடத்துகிறது. அவை மிக முக்கியமானவை. நம்முடைய கண் கால்களை பார்த்து நாங்கள் சுற்றி பார்க்க விரும்புகிறோம். கால்கள் வலிக்கும், எனவே சற்று நேரம் உன்னை நாங்கள் விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்று சொல்வோமா? ஒருபொழுதும் அப்படி செய்யாதே. ஆவியின் கனி இல்லாமல் எந்த ஒரு வரமும் பயன்படுத்தப்பட முடியாது. கனி என்ன? அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பை குறித்து தான் யோவான் 15 இயேசு கூறியிருக்கிறார். ஆவியின் கனியாகிய அன்பு. அன்பு ஒரு கனி, மற்ற காரியங்கள் அதன் விளைவாக வரும் ருசிகள். கவனிங்கள், மீண்டும் கலாத்தியர் 5:22-23 வசனங்களை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 23 வசனத்தின் இறுதியிலே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரமாணமும் அன்பை உண்டு பண்ணுகிறதில்லை. இந்த ஆவியின் கனியின் வரிசையிலே நாம் பார்க்கிற எந்த குணநலனையும் நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் உருவாக்க முடியாது. எப்பொழுதாவது நீங்களே சாந்தமுள்ளவர்களாயிருக்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? அப்படி முயற்சி செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த தாழ்மையை குறித்து பெருமை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அப்பொழுது உங்கள் சாந்தத்தையும் உங்கள் மனத்தாழ்மையையுமே நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். ஆவியின் கனியை இன்னும் சற்றே நாம் கூர்ந்து கவனிப்போம். இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனிதர் ஒருவர் தன்னுடைய திருச்சபை மக்களை பார்த்து, உங்களை நான் நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை, ஆனால் நான் ஒரு கனிகள் கண்காணிப்பாளராயிருக்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறீர்கள் என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி மற்றவர்கள் காணக்கூடியதாயிருக்கிறதா? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் எப்பொழுதும் எரிச்சல் தெரிகிறதா? அல்லது நம்முடைய வார்த்தையிலே எப்பொழுதும் கோபமும் தூஷணமும் வருகிறதா? நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பினதாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அன்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியவில்லை. இன்றைக்கு பல இளைஞர்கள் உணர்ச்சி தொடர்பான பல காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். பாலியலை குறித்து பல காரியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்பு ஆவியின் கனி. மனைவியின் மேலே கணவனுக்கு தேவனே அன்பை கொடுக்கிறார். அதுபோலவே ஒரு மனைவிக்கும் ஒரு கணவன் மேலே உண்மையான அன்பை கொடுக்கிறார். உண்மையாக தூய ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்களைப் போல எந்த இருவருடைய அன்பும் இருக்க முடியாது. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் காணப்படும் என்றால் நாம் வெளியே போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. இந்த அன்பை பார்க்கிற மக்களே, இந்த அன்பு உலகத்திலே வேறு எங்கும் இல்லையே என்று திருச்சபையை நோக்கி ஓடி வருவார்கள். அன்பிலே தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவேதான் யோவான் 17:21 வசனத்திலே இயேசு ஜெபிக்கும் பொழுதும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். ஊழியர் ஒருவர் தான் திருமணம் செய்யப் போகிற பெண்ணிடத்திலே தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தையே நான் போதிப்பேன், ஒருவேளை ஒரு திருச்சபை மக்கள் என்னை வெளியேற்றிவிட்டாலும் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு நிலைமையிலேயும் நான் முழுமையாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்வேன் என்று கூறினாளாம். அது மட்டுமல்ல, அதே போதகர் தன்னுடைய சிறிய மகளை இழக்க கொடுத்த பொழுது அந்த மரண செய்தியை கூட வைத்தியர் தனது மனைவியிடத்திலே கூறாமல் தானே கூறுவேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டு இருவருமாய் அழுது கரம் பற்றி தேவனிடத்திலே அதை குறித்து ஜெபித்து அன்பின் ஆழங்களையும் அகலத்தையும் உணர்ந்தோம் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முதல் கனி சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு உலகத்து மக்கள் சந்தோஷம் என்று எண்ணுகிற எத்தனையோ காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆவியின் கனியை பெற்றுக் கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மேலான அர்த்தமுள்ள சந்தோஷங்கள் இருக்க வேண்டும்! உலகத்து மக்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக செல்கிற இடங்களுக்கு உற்சாகமாக செல்லலாம். ஆனால் அங்கேயிருந்து திரும்ப வரும்பொழுது அதே சந்தோஷம் இல்லை. யோவான் தனது நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 4:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் பிலிப்பி சபையாருக்கு எழுதும்பொழுது சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒரு விசுவாசியாக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் காரியம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். 3வது கனி சமாதானம். இது தேவனுடைய சமாதானம். எந்த ஒரு சமயமும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உள்ளத்தின் ஆழத்திலே இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை உணரும் பொழுது இந்த சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே கூறியிருக்கிறார். இன்னும் சில கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நீடிய பொறுமை உங்களிடத்திலே உண்டா? நீடிய பொறுமை என்பது ஆங்கில வேத புத்தகத்திலே லாங் சஃபரிங் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆம், தொடர்ந்து வேதனையின் மத்தியிலே இருப்பது. ஆனாலும் அது நம்முடைய சந்தோஷத்தையோ நம்முடைய சமாதானத்தையோ கெடுக்கிறதில்லை. நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மிக அதிகமாக இந்த பகுதியிலே நமக்கு உதவி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்திற்குரியவர்களாய் நடந்து கொள்வதை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசிக்கத்தக்கவர்களாயிருப்பீர்கள். திருமணமான ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், உங்கள் கணவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வேலையிலே உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். திருச்சபை அங்கத்தினராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் திருச்சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நம்பத்தக்க ஒருவராக, விசுவாசமுள்ள ஒருவராக, உண்மை உள்ள ஒருவராக இருப்பீர்கள். தொடர்ந்து வருவதுதான் சாந்தம் என்பது. சாந்தமாயிருப்பது என்றால் கோழையாயிருப்பது என்பது பொருள் அல்ல. வேத புத்தகத்திலே சாந்தமாயிருந்த இருவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 மோசே, மற்றொன்று இயேசு கிறிஸ்து. மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது மோசே அப்படி சாந்தமாக இல்லையே, பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை பார்த்த அவர் தேவன் கொடுத்த கற்பலகைகளை தூக்கி எரிந்து உடைத்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது பாவத்தை குறித்து அவருக்கு இருந்த கோபம். ஆனால் உண்மையில் அவர் சாந்தமுள்ளவர். காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் தேவாலயத்தை விட்டு துரத்திய பொழுது இயேசு சாந்தமுள்ளவராயிருந்தாரா என்று நீங்கள் கேட்கலாம். சாந்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக இச்சையடக்கம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அநேகருக்கு தேவையான ஒரு கனி இந்த இச்சையடக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இந்த இரண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே எது அதிகமாக காணப்படுகிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்றால் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஆவியின் கனி கொடுக்க நாமே முயற்சி செய்வோம் என்றாலும் அது நம்மால் முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிலே வாசமணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் திறந்து கொடுக்கிறோமோ, அவர் நம்முடைய இருதயத்திலே பேசும் காரியங்களுக்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் ஆவியின் கனியிலே வளருகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலே சற்று நேரம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகின்றனவா அல்லது ஆவியின் கனி காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் இன்றே நம்மை தாழ்த்தி பூரணமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆவியின் கனி உண்டாக முடியாமல் தடையாயிருப்பது என்ன என்ற காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். அதை அவருடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுப்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகி விடுகிறது, சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகி விடுகிறது, இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கிற வாகனமோ அல்லது வீடோ விக்கிரகமாகி விடுகிறது. இதுதான் மாம்சத்தின் கிரியே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படுகிறது என்றால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிக ஆபத்தான ஒரு நிலைமையிலேயே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24.

தங்கடத்துக்கு தான் கிடக்குதா கதிங்க தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு தக்கு ஜின்னு த

நாம் யாவரும் முழந்தார்படி என்று இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேர்த்து பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சி ஆக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப் போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தியாக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல், திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்தி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப் பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையில் பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேளை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாமல் விட்டானுங்கிறாங்க. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்கள, இதன் மத்தியில் நீங்கள் பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்கள் தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்தில் கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையிலும். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும், 50,000,000, 50,000,000, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20,000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம்மா.

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுகிறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊறலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த கால நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலே ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்றைக்கி அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்.
0: அதனால் குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவர் ஒரு தண்ணி தொட்டியாக இருக்கு கிருபை செய்யப்பா.
1: ஆமென்,
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு நல்ல
1: மதிப்பே இல்லை.
0: அதனால் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியாக இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியாக இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஊர் உலகத்தில் இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்கே தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில் தான் தட்டுவான்.
0: அதனால் காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால், நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே, நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சுருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பு குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பு.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு போடுற? அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு போடுற? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க. தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிய சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பு அள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது. அவனை அவனை சுத்திகரிச்சு சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு? சங்கரம் பண்றக்க
1: இல்லை.
0: அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குல வந்தாரா?
1: வந்தார்.
0: ஹல்லேலூயா. சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல்
1: தீமையை
0: நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால பிலி அன்புல காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அது நிபந்தனையற்ற அன்பு. உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்ல.
0: இல்ல. நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்,
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியையாக போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய்.
1: எஸ்,
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும்.
1: ஃபிலிய
0: அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்போ ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கிறத நான் ஜூடாவுக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேலே ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூட் எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேலே என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. இப்போ ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது,
1: பெர்ஃபெக்ட்டா
0: பிறர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலேயா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோடு அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு,
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யலை,
1: செய்யலை.
0: அப்போ நேத்திருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யலை. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்,
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேற்று அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி விடு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இன்றைக்கி ஒருவேளை நேற்று அளவு ஜபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அகாப்பேவோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பள்ளி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ, இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு போல ஆண்டவரே, இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அகாப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: Hallelujah. ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: Yes.
0: அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள்ல நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்.
1: எஸ்.
0: கிறிஸ்துவுக்குள்ள இருந்து.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்துதான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறத செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லற இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்,
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்
1: அப்புறம் நமக்கு கோவம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி, எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துகிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இன்னைக்கு டைமில். அப்ப அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்?
1: புரிந்து
0: கொள்ளுகிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: பாவம்
1: இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்.
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: எஸ்.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு, ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன மூத்தவனால, என்ன செய்ய முடியல?
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டே, உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டே, எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதான்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்புதான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான். அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. இப்ப முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா,
1: வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னார்
1: இல்லை
0: ஜேக்ஸ். அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்ணுறார்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படி தான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிகிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியாக இருந்தவன் மேலே இப்போ என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்ப அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது. சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம் முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இதயத்துல, சுவாசமா
1: வாசமா
0: அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பன்
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகர்கிறார். இவர் உச்சி முகர்கிறார், அவன் அன்பை நுகர்கிறான்.

0: அல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன செய்கிறான், உச்சி
1: முகர்றேன்,
0: உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகருகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல.
1: ஹல்லேலூயா.
0: நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அகாப்பு அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: அண்டர்ஸ்டாண்டிங்
0: அப்படியே பார்க்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்ணுறாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்திட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளோ மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த கன்ற, புள்ள டல்லாக வந்திருக்கிறான், கில்ட்டியாக வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியாக வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வாக நிற்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்கிறதுக்கு போடுறான் மேலே
1: அப்படின்ட்டு.
0: அவன் எப்படி வந்திருக்கான்,
1: டல்லா வந்திருக்கான்,
0: என்ன நினைப்பான்,
1: என்ன நினைப்பாங்களோ,
0: அப்பா என்ன நினைப்பாரோ, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான், அவனு கொண்டாடா கொண்டாந்து மாட்டுறா, எதை மாட்டுறா, அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்ப அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது? தகப்பன் வீட களை கட்டுது.
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா உடம்ப பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்ச பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டுல வந்து நின்றுகிட்டு, என்ன நினைப்புல வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினைப்பை மாத்த வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழிப்பு
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்த வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டுல ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். நினைக்கிறேன் இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க?
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு ராயல், இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன
1: செய்யலையே, தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பு அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே. சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பாசேஜை டீச் பண்றப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறதா அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திரும்பி வந்தாங்கிறது இல்ல, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் புள்ள திரும்பி என்ன செஞ்சானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்ப நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென்.
1: ஆமென்.
0: அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது. அதனாலதான் அந்த பிலியை நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு?
1: அகாப்பே.
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துருது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து, பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான் நேசிக்க முடியாத அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள் பொங்கக்கூடிய இருக்கு. அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு. மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தா அதை செய்ய நம்மளால முடியல.
1: ஹல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுகிட்ட உடனே எது அடியாயிருது? எதிர்பார்ப்பு அடியா இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதயம் இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது.
1: ஹல்லேலூயா.
0: நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்பட உள்ள கோபத்துல குதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அண்ணா பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல.
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்.
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, இதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு?
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா.
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க.
0: படாத.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பி வச்சாரு. நீ விற்று போடலப்பா.
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: ஆமென்.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: எஸ்.
0: இது எல்லாமே என்னது?
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கல, எல்லாரையும் புரிந்து கொள்ள.
1: எஸ்.
0: ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்கல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா. அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கும். எங்கிருந்து செய்வேன் கேட்காதரா? ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை. ஆனா எல்லாமே நிறையுது. அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. ஃபிலிய அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனா அகாப்ப அன்பு, எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலைன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். வெளியில ரிலீஸ் ஆகலனால அவங்களுக்கு பெயின் ஆயிருது. அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்?
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு.
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்,
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழைய இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது எதிர்பார்க்கல. I want to bless you. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் போயிடுவாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்போ சராசரி லெவலில் நாம் ஏன் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நம்ம செய்யல.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறதே, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்ன புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்யறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்யறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல. அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இதுதான் அகாப்பா அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்.
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட வாங்கினது அதிகமா இருக்கு. கொடுக்கறது எது கொடுக்கறான்?
1: அதிகம் வாங்குறது.
0: அதிகமா வாங்குறது கொடுக்கறான். இப்ப மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம். இப்போ இங்கெல்லாம் எங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுது. அகாப்பை அன்பு வருகிறது பொழுது புரிதலாக மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லைப்பா, எனக்குள்ளே இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன்னை ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால் செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ளே சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்தில் தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல்
1: அண்ணன்
0: கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் நம்ம தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நானும் அக்கா வர்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க.
0: கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே, ஜஸ்ட் ஐ அம் ஹியர் டு பிளஸ் யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ஃபேமிலி.
1: எஸ்,
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர் அப்படி ஆயிடுச்சு.
0: சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒன்று கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்றெடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க.

0: உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே மாட்டேன்.
1: ஆமென்.
0: வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வாரி இறக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க.
1: ஆண்டவர்,
0: இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன். இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஸோ இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
0: சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு நேத்து நான் விட்ட இடத்துல இருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேன். இன்னும் அதுல தொடர வேண்டியது இருக்கு. அதனால ஊற்று ஏராளமா தாராளமா சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம். அருமையா பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாங்கிறது இல்ல,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்ப நான்
1: சொல்றேன்.
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்க புதுசா இன்னைக்கு அடிச்சிட்டு பாருங்க பீடத்துல. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
0: வேட்டு. உச்சி உச்சி இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம். எதுலையும் குறைஞ்சு போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோறு வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவர். என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவர். இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு. ஹலே.

தகப்பனே, நாங்க ஏன்பா கலங்கணும்? எங்க குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்க ஊற்றுனா நிச்சயமா எங்களை சுத்தி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சையா இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்க உள்ளத்துல நீங்க வச்சு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்க அன்பை சம்பாதிக்க எங்களால முடியாத ஆண்டவரே, உங்க அன்பை எங்களுக்குள்ள நாங்க ஊற்றெடுக்கிறதுனாலதான், உங்க அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனாலதான் எங்களால ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோட பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்க பாக்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்க உடுத்தி வச்ச

அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கோபம், கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதலை நிமித்தம் அன்பு பொங்கு கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைமா இருக்கிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியாக எழுமணும், இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே, ஆமே. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பெலன் பாகம் 3 பாஸ்டர் ஜெம் கேப்ரியலின் இனிய இசையில் இயற்றி ராகம் அமைத்து பாடி வழங்குபவர்கள் ஜான் பிரின்ஸ் மற்றும் வசந்தி, சிங்கப்பூர்.

0: So now, 11 things I have shared with you.
1: 11 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I'm going to share with you two more things tonight.
1: இன்றைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்பொழுது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க
0: வேண்டும். We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You see, we must know it in order to confess it.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்பும் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த இரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவிர்த்தி செய்கிற இரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: இரத்தம் அங்கே இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த இரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த இரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாலே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3 வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: See, there is this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால் இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காகத்தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hand.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He's given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
0: We are living for that inheritance.
1: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
0: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
1: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: And we while we are in this earth we rejoice over that inheritance.
1: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: அந்த சுதந்திரத்தின் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
0: There is much talk about the persecution that is going on everywhere.
1: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: Indha prachanigalai nithya sograthodu oppidumbodhu indha prachanai ellam onrume illai endra avalukku sollapattathu.
0: Turn with me to 2 Corinthians.
1: Thirumbum 2 Corinthians.
0: 2 Corinthians.
1: 2 Corinthians.
0: Chapter 4.
1: 4th chapter.
0: And verse 17.
1: 17th verse.
0: For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: Melum kaanapadugiravilalle kaanapadaadhavigale nokki irukkira namakku adhi seekrathil neengum lesana nammudaiya upathravum migavum adhigamana nithiya ganamagimai undaakkugirathu.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: Eppadi indha ulagathile nam anubhavikkira upathravungal lesanadhu endru avar solugirar.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: Yenndal nam ellarum nammudaiya kangalai nithiya sograthin meedhu padithirukkira makkala irukkirom.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: Nam kaanapadugira kaaryangalai paarthu kondirupadhile maaraga namakku vaakku pannapattirukkira kaaryangalai nokki paarthu kondirukkirom.
0: Verse 18. While we look not at the things which are seen, but at the things which are not seen, for the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: Yenenil kaanapadugiragal anithiyamaanavigal kaanapadaadhavigalo nithiyamaanavigal.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle, and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்கிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய் விட கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் இல்ல.
0: No, we are not saying we are giving up this, we are giving up
1: all
0: that.
1: அதே இதை விடுறோம் அதை விடுறோம் சொல்ற ஆட்கள் இல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that, we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3:1-3 அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்று குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: ரோமன்ஸ் சாப்டர் 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்போம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace, it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: Now, what does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கி இருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கி இருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: He says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன அது?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: So grace is there.
1: அதுவே கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக, முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We stand in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதனை மூலமாவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக, பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது, அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்னு சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே, அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தான், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது, அவருடைய சிலுவையின் மூலமாய், பாடுகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்திய நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார்.
0: Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்கிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: அங்கே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலக
0: has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாதடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now, Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக இயேசுவின் நாமத்தினிமித்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊட கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say if they're sick, they say this is the tribulation that I'm going through. And I glory in my tribulation.
1: வியாதி பட்ட என்ன சொல்றாங்க, இது எனக்கு வந்த உபத்திரவம், இதுல நாம் என்ன பாராட்டுறோம் அப்படின்றாங்க.
0: This is this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க, எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறதே அந்த சபை தான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க, எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசு நிமித்தம் யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படின்றாங்க.
0: அடி கொடுத்தவன இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes properly. அடி
1: வாங்கனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவனே, ஓஹோ இந்த உபத்திரம் தானா, இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க, நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரவங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரவங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு
0: இருக்கிறார்கள்.
1: நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டு
0: இருக்கிறார்கள்.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
1: ஆனால் உபத்திரவம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள்தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்க மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்ன சுட்டி காண்பித்து இவர் இயேசுவுக்கு சொந்தமானவர் ஆகியவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களை வேதனையை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரம்.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: உலகம் அந்த வித்தியாசத்தை உங்களிலே காண முடியாவிட்டால் உங்களை உபத்திரப்படுத்த மாட்டார்கள்.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே வித்தியாசத்தை காணாவிட்டால் உங்களை ஒன்று செய்ய மாட்டார்கள்.
0: It is because they see something in you that they persecute.
1: உங்களிலே ஏதோ ஒன்றை காண்கிறபடியினாலே தான் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
0: My dear friends,
1: அருமை நண்பர்களே,
0: it says we glory in tribulation.
1: வசனம் சொல்கிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in tribulation?
1: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with God.
1: எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும் போது, நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது.
1: திருப்போம் தீத்துவுக்கு.
0: Titus chapter 3.
1: தீத்து 3 அதிகாரம்.
0: And let me read to you from verse 4.
1: 4 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: Being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கிடைத்திருக்கிற இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதிவிலை கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம்.
0: Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார்.

0: அங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு சொல்லுகிறது.
1: Where my place is.
0: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது?
1: That is where I am headed.
0: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
1: Amen.
0: Amen.
1: I don't know if I told you about this.
0: இது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா தெரியல.
1: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
0: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம்.
1: His father's picture was there.
0: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
1: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
0: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி ஹிப்பி மாதிரி வச்சிருப்பார்.
1: And his father is bald.
0: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கும்.
1: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
0: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
1: Said, "Yeah, that's my father."
0: அது நாமமா எங்க அப்பா தான்.
1: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
0: பிரசங்க உடனே பார்த்தனா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படி."
1: நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
0: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
1: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
0: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போனா அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
1: Just take a good look at it, John. You're headed there.
0: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி தான் ஆக போகுது.
1: I look at Jesus.
0: நான் இயேசுவை நோக்கி
1: பார்க்கிறேன். My Lord and my Savior.
0: என்னுடைய ஆண்டவரே, இரட்சகரே.
1: Seated at the right hand of God.
0: தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார்.
1: In power and in glory.
0: மகிமையிலே வல்லமையிலே.
1: At a far above everything.
0: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
1: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
0: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் எனக்கு இருக்கிறது.
1: Glory to God.
0: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
1: Keep looking at that.
0: அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருங்கள்.
1: Set your affections on things above.
0: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
1: This is not your destiny.
0: இது உங்கள் முடிவு அல்ல.
1: Your destination and your destiny is not in the hands of this government.
0: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
1: We are kept by the power of God.
0: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
1: வருகிறோம். Not by the power of anybody.
0: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
1: We are kept by the power of God.
0: தேவனுடைய வல்லமையினாலே.
1: And kept for an eternal inheritance.
0: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
1: It is an eternal inheritance that never fades away.
0: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
1: It is incorruptible.
0: அது அழியாதது.
1: Cannot be snatched away from me.
0: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
1: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
0: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
1: It has been determined by my God.
0: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
1: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
0: இந்த வீலை எழுதினாரு, அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
1: My destination and destiny is sealed and guaranteed and sure.
0: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
1: So rejoice.
0: ஆகவே களி கூறுங்கள்.
1: That's why we sing.
0: கண்டிப்பா பாடிதான் ஆகணும், வெளியே வந்துதான் ஆகணும்.
1: It is the song of the redeemed.
0: இது மீட்கப்பட்டவர்களின் பாடல்.
1: Therefore the redeemed of the Lord shall come unto Zion with singing, the Bible says.
0: வேதம் சொல்லுது, ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப வருவார்கள்.
1: Singing is our trademark.
0: பாட்டு தான் நம்முடைய ட்ரேட்மார்க்.
1: You throw us in the jail, there we'll sing.
0: ஜெயில போடுங்க, அங்கேயும் பாடுவோம்.
1: You bring us out, there we'll sing.
0: வெளியே கொண்டு வாங்க, அங்கேயும் பாடுவோம்.
1: We sing because something is there for us to rejoice.
0: நம் களி கூறும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆகவே பாடுகிறோம்.
1: The world does not understand it.
0: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க.
1: Sometimes it is sad that the Christians don't understand
0: it. சில சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கே புரியல, அதுதான் வருத்தமா இருக்கு.
1: The people of God don't understand
0: it. தேவ ஜனங்களுக்கு இது புரியவில்லை.
1: We sing because we rejoice in the hope of our glory.
0: நம்முடைய மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே நாம் பாடுகிறோம்.
1: We sing because of what is kept as our eternal inheritance.
0: நம்முடைய நித்திய சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்.
1: We sing because joy fills our heart when we think about how much God has loved us.
0: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது, ஆகவே பாடுகிறோம்.
1: Song is in our hearts, my friend.
0: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
1: Amen.
0: Amen.
1: It's in our heart and go.

0: goes all the way to the feet.
1: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
1: நாங்க கையை தட்டுறோம், கால தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு
0: பாடுகிறோம். It has gripped us, this great love of God and what he has done.
1: தேவனுடைய மாபெரும் அன்பு, அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
1: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on to the next one.
1: சரி, அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth, but it is recognized in heaven and valued in heaven.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
1: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
1: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying, salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
1: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
1: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen, blessing, glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
1: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes and whence came they?
1: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I answered, I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
1: அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
1: பரலோகத்திலே இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, who are they?
1: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
1: பதில் என்ன, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தோடு கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the washed their robes in the blood of the lamb.
1: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
1: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டு விட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தினோடு கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
1: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In a loose reading of this passage they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
1: இந்த வசனத்தை மேலோட்டமாக வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As if they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
1: இதோ இந்த ஆட்கள் இவருடைய இரத்தத்தை சிந்தி தங்கள் இரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
1: வேதாகமம் இங்கே அவருடைய இரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
1: அவர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the lamb.
1: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை வேத இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
1: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால் நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
1: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
1: கிடையாது, இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
1: அவருடைய இரத்தத்தினாலே தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
1: ஏதோ அவருடைய இரத்தத்தினாலே அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
1: பாருங்க, நாம் ஒருவேளை இரத்த சிந்தலாம்.
0: We may die as a martyr.
1: நாம் இரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
1: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
1: நம்முடைய இரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
1: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
1: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இரத்தத்திற்கு தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
1: நாம் எல்லாருமே சேர்ந்து நம்முடைய இரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு, பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
1: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
1: சிலர்
0: இப்படி say it like this.
1: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
1: பாருங்க, நான் நல்லவனா இருக்கங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய, நான் மரிக்கும் போது தேவன் நான் நல்லவரா இருக்கும்படினால என்ன பரலோகத்துல கொண்டு போயிடுவான்னு சொல்றாங்க.
0: But when you tell them, no, that's not possible.
1: ஆனா உங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லங்க அது முடியாதுன்னு.
0: That everybody is a sinner.
1: எல்லாரும் பாவிகள்.
0: And before God, nobody can stand.
1: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They'll say, oh, but God is merciful. He'll let me in heaven.
1: அப்போ உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்லங்க, தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
1: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
1: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினாலே தான் பரலோக போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
1: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
1: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
1: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
1: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கிறேன் அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
1: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை, பிரமாணத்தை ஏற்படுத்தினார்.
0: And the law is that without the shedding of blood there is no remission of sin.
1: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
1: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
0: விட்டார். That is why he had to send his son.
1: ஆகவே தான் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியது.
0: That is why when Jesus came into the world, the book of Hebrews says that he came in saying that God has given him a body. So that he can be laid on the altar of the cross as a sacrifice.
1: ஆகவே தான் எபிரேய நிர்மன் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த ஏன் சிலுவையினும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
1: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மையுடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
1: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றார்.
0: Then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
1: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
1: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
1: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
1: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
1: அவருடைய மரணம் தான் தேவன் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதா இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
1: பரலோகத்திலே இரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
1: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் இரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
1: அந்த இரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
1: அந்த இரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
1: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே இரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
1: அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
1: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் இரத்தம் பேசினதை விட மேன்மையான விலை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
1: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அது கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
1: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
1: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
1: பாருங்கள், இரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So, you know, people cannot just hope on the mercy of God and the grace of God.
1: அவே தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now, not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
1: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த இரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல.
0: It gives us it makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you going to enjoy something you must be made first of all fit to enjoy that thing.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you going to enjoy heaven,
1: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
1: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
1: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn to the Hebrews chapter 7.
1: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from and let's read from verse 15.
1: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple and he that sitteth in the throne shall dwell among them. 7:15.
1: அல்லாமல்
0: Revelation. I'm sorry, Revelation 7:15.
1: வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
1: இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water. And God shall wipe away all tears from their eyes.
1: சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமேவுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
1: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
1: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
1: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
1: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
1: இதோ அங்க இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் as much as possible.
1: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
1: எப்படியாவது பிச்சி பேரன் இருக்கிறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
1: ஏன் சொன்னா இங்க தான் அது குறைச்சல.
0: But there you're going to be walking on it.
1: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
1: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
1: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
1: பொண்ணுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: So it is not the gold and the diamond and the pearls that are there.
1: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
1: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, behold him all day and night.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்துக் கொண்டிருப்போம்.
0: We will be serving him and we will be living for him.
1: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து
0: கொண்டிருப்போம்.
1: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம்
0: கொண்டிருப்போம்.
1: அதற்காக தான் நாம் ஆயத்தம்
0: பண்ணப்படுகிறோம். தேவனுக்கு
1: அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
1: அதை தான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
1: அது நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டிருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
1: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
1: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்தில் எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
1: இந்த உலகத்தில் நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்தில் எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
1: இந்த உலகத்தில் பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
1: பர இப்பொழுது தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
0: Practicing it now so that we may really be near him and be one with him.
1: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now, and what way are we fitted for that or prepared for that?
1: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
1: தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
1: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
1: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: Gives us boldness.
1: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
1: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
1: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாக தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
1: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
1: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
1: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
1: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது.
0: It's talking about physical hunger and physical thirst.
1: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
1: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி, ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மன மகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, near to him.
1: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
1: இந்த உலக வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen. Are you enjoying it, my friend?
1: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
1: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
1: உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
1: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
1: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை, அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
1: தேவனுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை, ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
1: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
1: அதே காரியம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
1: Amen.
0: So we are already being fitted for that.
1: அது ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we'll be prepared.
1: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருவோம், போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
1: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
1: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
1: பரலோகம் நம்மை, ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
1: பரலோக பாடலுக்கேற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: That's why we sang about the blood today.
1: ஆகவே தான் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
1: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
1: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
1: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
1: 9-10 வசனம்.
0: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
1: தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
1: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
1: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
1: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song my friend.
1: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
1: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know listen to the world song.
1: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
1: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
1: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
1: யாரோ என் கேக்கு கேக்க வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
1: ஓ மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
1: நான் யோசிச்சேன் என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
1: வெளியே இருக்கிற கேக்காக அழுதுன்னு அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and doesn't know how to make it again.
1: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காராம் யாரோ விட்டாங்களா இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold. People can make it better than you can make.
1: நிறைய கேக் விக்கறாங்க. உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
1: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
1: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்கிறது.
0: They say ah who and everything.
1: எல்லாத்துக்கும் ah who அப்படி.
0: I don't know what is this ah and who is
1: all. ஆஹ் ஊன்றால என்னன்னு புரியல.
0: There is nothing. There is shallowness. There is emptiness. There is stupidity.
1: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு. வெறுமை இருக்கிறது எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
1: அந்த பாடல்களை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
1: அந்த பாடல்களை பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song.
1: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
1: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
1: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not
1: writing it. எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
1: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை
0: குறித்து. What the blood has done for me.
1: அந்த ரத்தம் எனக்காக என்ன
0: செய்திருக்கிறது.
1: சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
0: The blood that washes me clean.
1: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்.
0: The blood that gives me access into his presence.
1: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தாணி கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that makes me stand and sit with God.
1: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்காருவதற்கு தகுதி கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that causes me to dwell in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்.
0: The blood about which the world does not understand.
1: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது.
0: It doesn't know a song like this.
1: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
1: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
0: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
1: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
0: But this is the thing to sing about.
1: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
0: A new song.
1: புதிய பாடல்.
0: About how he has redeemed us through his blood.
1: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று.
0: Amen.
1: Amen.
0: Is that song in your heart?
1: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
0: The blood is the subject matter of the song in heaven, my
1: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம்தான்.
0: You can learn right now what they're going to sing in heaven.
1: அவங்க பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
0: They're going to sing the very ones that we've been singing tonight.
1: இன்றைக்கு இரவு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
0: Heaven boasts about nothing but the blood of Jesus.
1: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்ன பாராட்டுவதில்லை.
0: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: பிராக்டிஸ் செஷன்.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: and we laugh at the world songs.
1: உலகப் பாடல்களை கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
0: ஒண்ணு இல்ல. This is where it is.
1: இதுல தான் இருக்கு
0: எல்லாமே. This is where the real joy is.
1: இதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோடு நான் முடிக்கிறேன்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood
1: unmeyulla saachiyum marithoilirundhu mudal pirandhavarum bhoomiyin rajaakkalukku adhivadhiyumaagi yesu christuvinaal ungalku kirubaiyum samaadhaanam undaavadhaaga
0: made us kings and priests unto god and his father to him be glory and dominion forever and ever amen
1: nammidathil anbu kondu namudu rathathinaale nammudaiya paavangalara namai kaluvi நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆகிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது பாருங்க.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: World doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறது இல்ல.
0: We are strange creatures.
1: நாமலாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: And the world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க.
0: In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழுகிறது.
0: And the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்
0: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள் ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh you have something to shout about.
1: ஓ கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களிகூற ஒன்று இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
0: Paul says I will glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்லுகிறார் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: ஆகவே இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களிகூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியார் பாரும் போதகரே, வற்றாத நதியார் பாரும் போதகரே, வற்றாத நதியார் பாரும் போதகரே.

0: சுவிசேஷம் 5:35 யோவான் 5:35
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூர மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூர மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கண்டித்து பார்த்துட்டு இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மார் பிள்ளைகளோட பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? பிரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்மளால் லேஸ்பட்ட ஆளில் பிரசங்க கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அதாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம் அவன்தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளங்கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தாரும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை தாருன்னு கேட்கலை. சொன்னான், ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறா பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்க, அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டை டெஸ்ட் பண்ணான், வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். தண்ணீரின் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்தானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சி நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த 2 மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை, மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க, அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க, பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர் தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ள வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த 2 மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சி பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா, ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம், நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள். அல்ல, நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதி இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை, மொத்தமாக போட போகிறாரு. வேற ஒன்றும் இல்லை, நீ ஆண்டவருக்குள்ளே மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது. நினைக்காது விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்ல அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க, உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சு, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும், சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம், 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்கிறார். எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன், பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன், ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார், அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, நீ போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலிய முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உண்மையில் கர்த்தர்,
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கர்த்தர். ஆனாலும் கர்த்தர் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேல மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேல வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும், அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லணும். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை ஊழியக்காரர்கள்னா மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க, நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சிட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல இந்த எல்லாம் ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்துற தோத்திரமா விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரங்க முந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 சாமுவேல் 4 அதிகாரம்

0: உற்சாகமாக இருப்பாங்க. வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், அந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:11 வாசிங்க.
1: மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு, எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும். ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும். நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான். மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜெபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜெபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்.
0: அவருடைய மகிமை, இந்த மகிமை எப்படி வருது? இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு? அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சத்தியத்தை விட்டுட்டான். சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும். சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை. இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது. அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை. சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா? இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா? சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கிருபையை கேளு. ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு. அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா. அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா? கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும். கிருபை, சத்தியம், மகிமை. சபையில் எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கத்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால்.

0: அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயித்த காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்து கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்த ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது, மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல. துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் எண்ணத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை எண்ணத்தில்லாமல் போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ள வர்ற மக்கள் சரியா இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புறாருல, இந்த காரியத்துல சரியா இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து ஆண்டவரே நல்ல எங்க பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமா வாழ உதவிச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். அதுக்காக நீங்க வெள்ளை சேலை கட்டிட்டு வாங்க, மூலியா வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காவது ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல ஒரு மாதிரி வெள்ளையாக போட்டுட்டு வரும், அவனை நம்ப முடியுமா? நீங்கள் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவு உன் மேல பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6 அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தா அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பா. உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, தேசத்துக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிறா இருக்கணும். அதனால்தான் இரவும் பகலும் சபையில ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரம் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்குறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பானையை கொடுத்தார். அந்த வெறும் பானையை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போயிடு. ரொட்டீன் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அல்ல, ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காத ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ள வச்சு ஜோமுன்னார் பாருங்கள். 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லாரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமும் உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கர்த்தாவே, மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு, பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7,
1: ஒரு நாள் உண்டு,
0: ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும், அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம். எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானும். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானும். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே, வெதுவெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும். புதுசாக வந்தவங்க கை வைத்து காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும். என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தனே நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. சீக்கிரமாக எழுந்துருங்க. கரம் வைத்த எழுந்துருங்க. பயப்படாதீங்க. எழுந்துருங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

பிழைப்பை சேர்வதை விட மறித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர்கள் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைக்கு உதாரணிங்க ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போவோம்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேர் ஜெய்சிங்.
0: ஜெய்சிங்,
2: எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்.
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட இந்த முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடங்க ராஜ், எங்கள் இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்கள்.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. 8th வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தி நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதுல என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதுல, சரியாய் வாலிப வயதுல, எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதுல என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்த இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்ட் ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட, மறித்து போவது நலம். செத்து போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானே அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால் பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டிற்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேட்பீங்கன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்குது, இல்லை எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிறதாயிட்டு, அது ஸ்டெப்பு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனா அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போச்சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கு அப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமையெல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்கே கூட்டிட்டு வந்தாங்க. உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல அந்த பாஸ்டர் வந்து டாடி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவும் அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன், பைத்தியத்தை போல. ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, குண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவன அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல, அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி
0: பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு?
1: விடுதலையாக்கும் இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நாம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்கே படிச்சிருவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படிதான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டிருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்படி நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷ அருவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேலையிலலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று, இயற்கையான காற்று வேண்டும் என்று பொழுது இருந்தது. அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே என் தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்னா, ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களை போல் யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
0: சரி, ஒரு ஃபஸ்ட்டாக எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்யறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க.
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டோம். சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்புகள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களை தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன்தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கோம், ஜெபிக்க தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டாங்க.
0: உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படின்னு அப்படின்னு யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் தான் பாப்பாங்க. அப்ப எங்க அண்ணன் சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில் அடிபட்டதுனால சின்ன ஒரு ஊனம் மாதிரி எனக்கு வெளியே தெரியாது.
0: சரி சரி.
2: அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கு ஒரு சின்ன குறை தான் பெருசு ஓட்டிக்கிட்டு தான் நான் தெரியும் எனக்கு சொன்னதுனால நானும் சரி ஜம்மாச்சுக்கிட்டேன்.
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று ஏதாவது பல்லுகளை இருப்போம், வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. கரெக்டு. அப்போ வந்து எனக்கு சரியான லட்சப்பிள்ளை நான் அந்த கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை என்னால் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவர்கள் ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்து வைக்கல. இது இப்படி ஜெபிக்கக்கூடாது, தப்பு, இந்த மாதிரி வரணும், வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அந்த வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒப்பனிக்கணும். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒப்பனிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சவனே சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முதல் வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்படின்னா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பித்தோன்னு எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறேன். இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கனாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீதான செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா, ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன், ஏஜென்ட்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பித்தேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்.
0: இப்போ லாக்டவுனை போட்டவங்கள ஆண்டவர் ஊழியத்தை வச்சுட்டாரு.
2: ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால்
0: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது,
1: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
0: கொஞ்சம் தெரியும்.
1: இதுக்கடையில் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 2003 திருமணம் செய்தோம். 2004 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 3 மாதம் 30ஆம் தேதி பிறந்தான். ஆகஸ்ட் 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்போவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையா இருப்பாளே, உலக பிரகாரமா அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் சொல்லுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு, ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப, ஜூலை 1 இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்ல போகும்போது இவங்களுடைய இவங்க வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
0: சரி சரி,
1: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
0: எங்களுக்கு.
1: ஆமா, அதுக்கப்புறம் ஜூன் அதாவது 2010 நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
0: சரி சரி, கர்த்தர் நல்லவர்,
1: கர்த்தர் நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா, இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது 2 உங்கள் சாட்சியின் மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
1: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திரலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன், இப்படிப்பட்ட உபத்திரவெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததன் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து, எங்க ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா, கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, அவருடைய கிருபையை நாம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, மங்கி எரிகிற திரி அணையாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை எரிய செய்கிறவரே, எங்க தீபத்தை அணையாதவரே, இம்மட்டுமாய் காத்த நேசரே, ஓரபனசியந்தரா, சிருஷ்டிப்பின் தேவனே, உருவாக்குகிறவரே, ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே. எல்லார வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கத்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லார வாய்களை திறந்து ஓ எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் தவிப்புகளுக்கும் எங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க வல்லமை உள்ள கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வல்லமை உள்ள கரம், எங்களை தூக்கி எடுக்கிற கரம், சிருஷ்டிப்பின் கரம், உருவாக்குகிற கரம், எல்லா

எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. We love you, Jesus. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும், நன்மைக்கு ஏதுவாய் முடியும். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை.

ஸ்துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, இந்த மாலை வேளையில எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க, ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா, எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை உருவாக்கின் ஆண்டவர், அவருடைய கைகளிலே தான் நாம் இருக்கிறோம். மீண்டுமாய் ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருந்தால், உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்க உண்மை உள்ளவர். உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தையினால் உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உருவாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை எந்த காரியம் எனக்கு தெரியாது, நீங்க எதுல உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை சீரமைக்க அவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், சரீர அவயங்கள் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நீங்க ஒன்னேவனை தான் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த மாலை வேளை நாம் விசுவாசித்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

ஹல்லேலூயா. மரண பயங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நீக்குகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து மரணத்தின் பாதையில, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாதையை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்கள் வீடுகளிலே, ஓ நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானுடைய கூடாரங்கள், ஓ கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஆனந்த பாடலின் சத்தம், துதியின் சத்தம். ஓ ரபந்தரா, ஒருவேளை உங்கள் வீட்டுல இதுவரைக்கும் அழுகையின் சத்தம் துணித்து கொண்டிருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை துதியின் சத்தமாய் மாற்றப் போகிறார். நீ துயரப்பட்ட நாட்கள், நீ கஷ்டத்தின் நடுவில் நடந்த நாட்கள் கர்த்தர் ஓய பண்ணுகிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார்.

ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்ல கைய உயர்த்தி சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதரும் மரம் போல் ஆனவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் நேசர் என்னுடையவர், என்னுடையவர், எனக்குரியவர், நான் அவருடையவன். எத்தனை பேரால சொல்ல முடியும், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, என் இதயத்தின் ராஜா நீர்தான் ஆண்டவரே. ஆமென். இந்த வரிகளெல்லாம் நாம் உணர்ந்து பாடலாம், இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலாம், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடுங்க. ஏதோ பாடலாம் இல்லாம இந்த வரிகளை நாம் புரிந்து கொண்டு உண்மையாய் உள்ளத்திலிருந்து நாம் பாடும்போது ஆண்டவருடைய நேச அன்பு நமக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.

இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆனந்தமா இருக்கும். அவர் வருகையை எதிர்பாராதவர்கள், எதிர்நோக்கி இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை ஒரு அதிர்ச்சி. ஆமேன், ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர் வருகைக்காக. ஆண்டவரே, உம்முடைய வருகை இப்பொழுது இருக்குமானால், ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எல்லார கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய வருகை ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறப்பா. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபந்தரலா, சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஓ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் எல்லையை வைக்கவில்லை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாய் இருக்கிறன் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. எந்தெந்த காரியத்துல நான் விழுந்து போயிருக்கிறனோ ஆண்டவர், அந்த காரியத்துல நான் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல நாங்கள் பலப்பட பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தத்தின் பாதையிலே, நீ ஜீவ பாதையிலே எங்களை நேர்வழியாய் நடத்துவீராகப்பா. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார்.

ஹாலேலூயா. ஆண்டவர் வருகையை குறித்த ஒரு பாடல், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஹாலேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓ ஹாலேலூயா.

ஆதி ராஜாவாக ஆனந்தமா இருக்கிறவங்க இந்த பாடலை பாடும் போது ஆண்டவர் வருகை வந்துட்டது போல இருக்குல்ல. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்ம இம்மை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், பூரணமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தரா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ இந்த எக்கால சத்தம் எங்க காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா, இந்த எக்கால சத்தம் ஓ எங்க காதுகளை தொனிக்கட்டும் ஆண்டவரே. செவிகளை திறந்தருளு வீராக, அந்த சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும்.

ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பு வைக்கிறவர், உன்னதமானவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ ரபனஷந்தரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் நாமத்தை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாயிருக்கணும். அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவன் நான் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஓ ரமணசந்தரா,

போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இந்த மாலை வேளையில நம் எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம், ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பாதமே எங்களுக்கு தஞ்சம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய வழி, ஜீவ வார்த்தை, வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று பவுல் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும், ஆண்டவரே நீங்க செய்யும், இந்த முள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த முள் எனக்கு வேண்டாம். பவுல் மூன்று முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இனி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும்.

நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஓ ரபஷந்தரா, சீனாய் மலையிலே இயேசு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்ட போது, தம் நாமத்தை கூறின போது, நான் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் என்று சொன்னாரே. கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர். இந்த கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற

0: கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும். நீ கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
2: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
1: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
2: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
1: Christmas
2: Friday.
1: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
2: December 25th the Christmas is to come.
1: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
2: குட் ஃப்ரைடே won't come like that. குறிப்பிட்ட
1: தேதியில வராது.
2: Not on that particular day.
1: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
2: It may be March or April.
1: ஏதோ ஒரு தேதியில வரும்.
2: It come to
1: ஆனா
2: any day.
1: ஒன்று,
2: but one thing.
1: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
2: It comes on Friday.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
2: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
2: This is very very special day in our lives.
1: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
2: It's a day of celebration.
1: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
2: Why should we celebrate?
1: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
2: Maybe we have to.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
2: Lord Jesus said, don't weep.
1: இது அழுகிற நாள் அல்ல.
2: Not to weep.
1: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
2: You have to celebrate.
1: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
2: Not to be sorrow.
1: இது சந்தோஷப்படுகிற நாள்.
2: You have to be joyful.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஏன் தெரியுமா?
2: Do you know why?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: Our Lord Jesus Christ.
1: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
2: Hallelujah. He took victory on the cross.
1: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
2: He took victory on the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
2: The Lord has taken the victory.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
2: He took victory against the
1: Satan. Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
2: He challenged the death.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
2: when we meditate the scripture,
1: hallelujah,
2: hallelujah,
1: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்.
2: How did the Lord Jesus meet this particular day?
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
2: Last week we meditated.
1: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
2: And they were all
1: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
2: They were said, say ஓசனா.
1: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
2: Where the Lord Jesus has come.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
2: he came to the Gethsemane garden.
1: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை எல்லாம் அழைத்து,
2: he called the disciples.
1: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
2: You pray with me.
1: விழித்திருங்கள்.
2: Watchful.
1: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
2: My soul is having sorrow.
1: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
2: Be watchful with me.
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
2: You pray without ceasing.
1: என்று சொன்னார்.
2: He said so.
1: ஆனால் சீஷர்கள் தூங்கினார்கள்.
2: But disciples slept.
1: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
2: By sorrow they slept.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
2: They could not be watchful with the Lord Jesus.
1: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
2: But Jesus, he kept on praying, falling down.
1: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
2: He falling down and praying.
1: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
2: when he fell down and prayed,
1: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
2: What did he pray?
1: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
2: Lord, if it is your will, let this vessel be disappeared.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
2: The Lord knew well and within few days he is going to die on the cross.
1: அநேகர் நினைக்கிறார்கள் ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்.
2: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
1: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
2: The Lord Jesus said very clearly,
1: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
2: I had to suffer,
1: எருசலேமுக்கு போக வேண்டும்,
2: I had to go to Jerusalem,
1: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
2: I have to be crucified,
1: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
2: Third day I will rise up,
1: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
2: And beforehand he said everything,
1: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
2: He said everything.
1: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
2: Three times he said to the disciples.
1: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
2: They did not consider it something great.
1: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
2: They didn't expect the day will come soon.
1: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
2: They thought that we can walk.
1: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
2: Suddenly one day came.
1: ஆண்டவர் சொன்னார்,
2: Jesus said,
1: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
2: in Gethsemane garden,
1: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
2: when we are praying,
1: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
2: They will come to catch me.
1: என்று சொன்னார்.
2: He said so.
1: அருமையானவர்களே,
2: the children of God.
1: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர் சிந்தி ஜெபித்தார்.
2: And he prayed.
1: Hallelujah.
2: The sweat came as blood.
1: ஏன் அப்படி இரத்த வேர் சிந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது?
2: Why he should pray like that?
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
2: Jesus was in two ways.
1: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
2: And he is in the fleshly body.
1: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
2: He is the son of God as well as son of man.
1: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
2: when he was praying,
1: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
2: Bodily he was having pain, the sweat came as blood.
1: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
2: And he was crushed.
1: ஆனால் பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God.
1: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
2: he asked Jesus to pray.
1: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
2: But the disciples slept.
1: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
2: The Lord said, rise up.
1: என் வேளை வந்து விட்டது.
2: My time has come.
1: இதோ வந்து விட்டார்கள்.
2: They have come.
1: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
2: when he said so,
1: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
2: the soldiers of
1: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
2: with the sword,
1: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
2: They are coming.
1: பிடிக்க வருகிறார்கள்.
2: They came to catch him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
2: the Lord is asking,
1: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
2: Many times I preached in Jerusalem temple.
1: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
2: You could have caught me.
1: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
2: You come to catch like thief.
1: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
2: I am not hiding anywhere.
1: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
2: You have come to catch like thief.
1: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
2: when he was saying so,
1: யூதாஸ் அங்கே வருகிறார்.
2: Judas came there.
1: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
2: when Judas came,
1: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
2: when he looked at Judas, Jesus said,
1: Snehigadane,
2: oh my friend,
1: Snehigadane,
2: oh my friend,
1: Snehigadane nu solum bodhu avan manasaatchi kuttudu.
2: And when he was saying friend,
1: avan duttu vaangittu vandirukran.
2: And he got the money.
1: Avan kaati kuduka vandirukran.
2: He has come to betray.
1: Pana sambaadhikka vandirukran.
2: He has come to earn money.
1: Eppadi pana sambaadhikka poran?
2: How he is going to earn?
1: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
2: By betraying the Lord Jesus, he is going to earn.
1: அது ஒரு சாப காசு.
2: It's a curse.
1: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே,
2: Jesus said, my friend.
1: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
2: Why did you come?
1: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
2: He kissed the Lord Jesus and betrayed him.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
2: They caught him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
2: One of the disciples is Judas.
1: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
2: And he betrayed the Lord Jesus.
1: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
2: And he did not understand it.
1: பிறகுதான் அதை உணர்கிறான்.
2: Then he understood.
1: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
2: after getting condemnation,
1: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
2: When they put the cross upon him, then only he understood.
1: அப்ப என்ன சொன்னான் தெரியுமா?
2: What did he say?
1: ஐயோ,
2: ஓ,
1: குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
2: This is blameless blood I have betrayed.
1: ஒரு தப்பு செய்தவன விட்டுட்டு
2: and leaving the
1: குற்றமில்லாத ரத்தம்.
2: It's a blameless blood.
1: குற்றமில்லாத ரத்தம்.
2: Blameless blood.
1: அவன் கையில இருந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிந்தான்.
2: He has thrown the 30 pieces of silver.
1: கொண்டு செத்தான்.
2: He has committed suicide.
1: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
2: The end was so
1: பரிதாபமாய்
2: இருந்தது. So pathetic.
1: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
2: though he was with Jesus
1: அவன் இயேசுவை அறியல.
2: He did not understand Jesus.
1: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
2: Jesus will forgive the sins.
1: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
2: He will forgive the mistakes.
1: என்று அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவன் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
2: If he had known that he would have asked forgiveness.
1: ஆனா இப்போ அவன் ஆண்டு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
2: Now he did suicide.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
2: Another man, Peter.
1: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
2: He denied the Lord Jesus.
1: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான்.
2: ஜூடாஸ் காரியத் brought them.
1: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
2: What Peter said.
1: அவர் தெரியவே தெரியாது.
2: I don't know
1: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
2: I don't know who he is.
1: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
2: He wanted to leave the Lord Jesus. Alleluia. And run away.
1: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
2: He wept finally.
1: ஐயோ,
2: ஓ,
1: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
2: I denied the Lord Jesus.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
2: He repented.
1: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
2: He got saved.
1: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
2: Judas died without repenting.
1: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
2: Peter, he got saved.
1: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
2: There are two kinds of groups.
1: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
2: on the cross
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2: the Lord Jesus Christ
1: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
2: before he committed
1: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
2: They all punished him.
1: அவரை அடித்தார்கள்.
2: They have beaten.
1: அவரை துப்பினார்கள்.
2: They spat on him.
1: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
2: They criticized.
1: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
2: And they reproached.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
2: அருமையானவர்களே,
1: பிலாத்தினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
2: when he stood before Pilate.
1: அல்லேலூயா. யா, இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாய் மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
2: You are closing your mouth to not say anything.
1: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியில் தான் இருந்தார்.
2: He was keeping quiet.
1: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
2: When did he answer?
1: நீ யூதருக்கு ராஜாவா?
2: Are you the king of Jews?
1: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
2: Yes, I am the king.
1: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
2: He opened that time.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
2: The Lord Jesus did not do anything.
1: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
2: In order to crucify the Lord Jesus, they wanted to find
1: தேடினார்கள்.
2: They wanted to find some fault, nothing they got.
1: Hallelujah. Apo desadhipathi,
2: the governor,
1: ange pradhana aasariyan,
2: the chief priest,
1: kaiba ellarum
2: kaifa
1: avara paathu kekkranga.
2: They are all asking.
1: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
2: They were asking Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2: the Lord Jesus Christ
1: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
2: He said a word.
1: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
2: You just destroy this temple.
1: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
2: Within 3 days I will rise it again.
1: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
2: That word they got it.
1: இவன் தேவ தூஷணம் சொல்லிவிட்டான்.
2: He has blasphemed.
1: இது ஒண்ணே ஒன்னு போதும் நமக்கு.
2: This is sufficient for
1: என்று சொல்லி
2: by saying so.
1: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு
2: with that word
1: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
2: They sent him to Pilate and
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2: the Lord Jesus Christ
1: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
2: He didn't come to be delivered from death.
1: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
2: Many times they wanted to stone him.
1: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
2: He had to shed blood, but
1: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
2: He just escaped from.
1: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for the day.
1: அதுதான் the Pascha.
2: That is the Passover.
1: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
2: According to the scripture,
1: Alleluia.
2: He did everything.
1: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
2: He has to be beaten on Passover.
1: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
2: He is the Passover lamb.
1: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
2: He is the Passover lamb.
1: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
2: And he has to be beaten.
1: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for that day.
1: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
2: The time has come.
1: Alleluia. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
2: They wanted to deliver him at that Passover.
1: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
2: What people did?
1: இவரை விடுதலை செய்ய கூடாது.
2: You should not deliver him.
1: இன்னொரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
2: There is one murderer.
1: அவன்தான் பரபாஸ்.
2: பரபாஸ்.
1: அவனை விடுவிக்க செய்யும்.
2: Deliver him.
1: இவனை சிலுவையில் அறையும்.
2: You crucify him.
1: என்று கூக்குரலிட்டார்கள்.
2: They were all shouting.
1: பிலாத்து சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
2: Pilate said, I did not find any fault.
1: பிள்ளைகளே,
2: children of God.
1: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
2: They delivered Barabbas.
1: இயேசுவிலே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்.
2: Jesus committed himself to be crucified.
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
2: And he himself committed for the cross, but not by anything he got.
1: Hallelujah. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
2: That is the mystery in that cross.
1: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 1 கொரிந்தியர்ஸ் 2
1: and 7, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
2: They would not have crucified the Lord on of glory.
1: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
2: They didn't know.
1: இந்த சிலுவையில அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
2: They didn't know that by crucifying the Lord Jesus,
1: Hallelujah.
2: Their plans will.
1: அவங்க என்ன நினைச்சாங்க?
2: What did they think?
1: சிலுவையில அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
2: They thought it will be over when we crucify.
1: ஆனால் இந்த ரகசியம்,
2: this mystery,
1: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
2: And that is the
1: ரகசியமான தேவ ஞானம்.
2: It is the God's wisdom.
1: ரகசியமான தேவ ஞானம்.
2: It is a mystery of
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: அருமையான காலவேளையிலே,
2: in this wonderful morning.
1: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
2: That's why we boast about the cross.
1: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
2: That's why we lift up the cross.
1: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
2: The Lord kept the mystery on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
2: And he fulfilled the will of God on the cross.
1: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
2: He has done many things.
1: Hallelujah. பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
2: why did he commit himself to be crucified?
1: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
2: And the Lord has fulfilled our salvation on the cross.
1: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
2: The doctrine of cross is
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
2: It is strengthful on those who believe the Lord. அந்த
1: சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
2: We have the God's strength in the cross.
1: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
2: That's why the Lord has chosen the cross.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
2: when the Lord Jesus took the cross,
1: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
2: The Lord removed our sins and all transgressions.
1: 3 அதிகாரம் 13 வாசிக்கிறபடி,
2: Galatians 3 and
1: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
2: For the
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
2: The Lord delivered us from all kind of curse.
1: சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார்.
2: He delivered us from the curse.
1: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
2: Hebrews 2 and 14,
1: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
2: Through death he might destroy him that had the power of death, that is the
1: devil. பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
2: Through the death he might destroy him.
1: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலை நசிக்கினார்.
2: Through his death he crushed the head of the devil on the cross.
1: இந்த அருமையான வேளையிலே,
2: in this wonderful time,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
2: the greatness on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
2: all the privileges on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
2: the blessedness on the cross,
1: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
2: all the special things on the cross,
1: நன்மைகள்,
2: the goodness,
1: ஆசீர்வாதங்கள்,
2: the blessings,
1: ஏராளம் ஏராளமா இருக்கிறது.
2: It is in multitudes.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
2: each and every day
1: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
2: We have to look on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
2: We are committing to the cross.
1: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
2: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
1: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
2: He preached initially.
1: பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
2: He was preaching the heavens at hand.
1: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
2: He was roaming around by doing goodness.
1: அற்புதங்களை செய்து வந்தார்.
2: He has done miracles.
1: குருடருடைய கண்களை திறந்தார்.
2: He opened the blind eyes.
1: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
2: He made him to walk.
1: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
2: He raised the dead.
1: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
2: The Lord was doing a lot of miracles.
1: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
2: He preached the gospel.
1: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
2: Many heard about it.
1: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ, அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
2: His fame spreaded over throughout the world.
1: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
2: He didn't travel much.
1: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
2: He didn't fly to other country.
1: அதே எருசலேமில் தான் சுற்றி சுற்றி வந்தார்.
2: He was in Jerusalem.
1: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
2: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
1: அவர் கீர்த்தி
2: உலகம்
1: முழுவதும் பரவிற்று.
2: It spreaded over throughout the world.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அவர் படிக்கவில்லை.
2: He didn't study.
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
2: There are millions of schools and colleges.
1: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகி விட்டது.
2: Many Christian universities.
1: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
2: But he didn't go to the school.
1: அப்படினா என்ன அர்த்தம்?
2: What does it mean?
1: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
2: Not necessary for him.
1: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
2: Lord Jesus did everything.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
2: The Lord did everything.
1: எல்லாவற்றையும் செய்து விட்டு,
2: after doing everything,
1: கடைசியில
2: finally
1: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
2: He came to the cross.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்துல இருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
2: Jesus said, if I call, billions of angels will come.
1: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
2: Why did Lord,
1: hallelujah,
2: did not call him?
1: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
2: And the Lord is fulfilling the mystery on the cross.
1: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
2: Jesus spoke seven words in the cross.
1: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
2: They meditated each and every word and then emotionally they
1: அதல்ல பிரியமானவர்களே.
2: That is not.
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை, வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
2: Not only seven words,
1: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
2: It's not only truth, it is revelation.
1: அது ஒரு வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
2: It's not only revelation, it's a mystery.
1: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
2: Why did the Lord reveal?
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
2: That is God's mystery is hidden.
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
2: The heavenly mysteries are hidden.
1: இது பிசாசுக்கு தெரியல.
2: The devil did not know.
1: சாத்தானுக்கு தெரியல.
2: The devil did not know.
1: உலகத்துக்கு தெரியல.
2: The world did not know.
1: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
2: Otherwise they would have.
1: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்,
2: when he was crucified.
1: Hallelujah. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
2: The Lord Jesus did great
1: thing. Hallelujah.
2: Hallelujah.
1: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது,
2: When they took him to cross.
1: Hallelujah. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே,
2: First of all when he was crucified.
1: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
2: They punished him so much.
1: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: I need not explain.
1: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
2: Even by hearing it is painful.
1: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்.
2: Small children they weep.
1: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்.
2: Such a terrible thing.
1: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: The Lord Jesus Christ.
1: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்,
2: In one word.
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
2: He was crushed.
1: அவர் உடைக்கப்பட்டார்.
2: He was broken.
1: நொறுக்கப்பட்டார்.
2: He was crushed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த வேளையிலே,
2: At that moment.
1: நாம் என்ன செய்திருப்போம்?
2: What did we do?
1: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்?
2: When we get sufferings, what we do?
1: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
2: We just cry unto the Lord.
1: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
2: Lord deliver me.
1: எனக்கு உதவி செய்யுங்க.
2: Please help me.
1: எனக்கு நன்மை செய்யுங்க.
2: Do goodness.
1: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்.
2: Let the temptation be departed.
1: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
2: Let the sufferings be departed.
1: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
2: Let the trouble be departed.
1: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
2: Send someone to help me.
1: இப்படி நாம கதறுவோம்.
2: We cry like this.
1: எனக்கு இத செய்யுங்க.
2: Lord you do it for me.
1: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல,
2: But at this moment,
1: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
2: He did not pray for him.
1: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
2: First of all, what did he do?
1: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
2: Father, you forgive them.
1: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்.
2: They don't know what they are doing.
1: Hallelujah. அப்படி ஜெபிக்கும் பொழுது,
2: When he was praying,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்?
2: For them who
1: are அடிச்சவங்களே,
2: those who are beaten,
1: அந்த குத்தனவங்களே,
2: those who are pierced,
1: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
2: They are all looking.
1: இவ்ளோ நான் அடிச்சேன்.
2: I have beaten him.
1: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
2: I spent my all my strength and
1: சந்தியும் ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
2: If the Lord did not forgive, what would have happened?
1: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
2: That is the mystery we should understand.
1: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்,
2: If God did not forgive a man,
1: அவனைப் போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
2: Then he would become very pathetic.
1: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
2: The forgiveness of sin is very important.
1: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
2: The spiritual life starts from here.
1: அதுதான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம்.
2: That is the assurance of forgiveness of sin.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
2: The Lord Jesus Christ has forgiven my sin.
1: எத்தனை அந்த நிச்சயம் இருக்கிறது?
2: How many of you having that
1: Hallelujah.
2: assurance?
1: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது,
2: When he said please forgive them.
1: முதல் வேலையாக,
2: First of all,
1: முதல் வேலையாக,
2: First job,
1: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
2: He has given the forgiveness for this world.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah. அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
2: The Lord has forgiven.
1: பிரியமானவர்களே,
2: Dear children of God,
1: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க.
2: When the man commits sins and hiding himself,
1: அவனால தூங்க முடியாது.
2: He cannot sleep.
1: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
2: He cannot be joyful.
1: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திட்டே இருக்கும்.
2: And the mistake will prick him.
1: செய்துட்டனே.
2: I have done like that.
1: செய்துட்டனே.
2: I have done this.
1: செய்துட்டனே.
2: I have done this.
1: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
2: The consciousness will destroy him.
1: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
2: He cannot be joyful.
1: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
2: He cannot be delivered.
1: அவன் ஒரு வித்தியாசமானவனதான் இருப்பான்.
2: He will be a different person.
1: ஆனா அவனை கூப்பிட்டு,
2: If I call them,
1: இந்த மாதிரி காரியம் செய்துட்டே,
2: You have done this.
1: ஆனா பரவாயில்ல,
2: It is okay.
1: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு.
2: God has forgiven you.
1: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியது
2: இல்லை. Don't worry about it.
1: அப்படி சொல்லிட்டா,
2: If it is said,
1: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
2: Nobody will be like him.
1: Hallelujah.
2: Delivered.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதுதான் பிரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
2: That is the joy of the salvation.
1: அல்லேலூயா. நான் குற்றம் உள்ளவன் தான்.
2: Of course I am.
1: நான் பாவம் செய்தவன் தான்.
2: I have committed sin.
1: அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
2: I am not holy at all when I was born.
1: அல்லேலூயா. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: I need not hide anymore.
1: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
2: I need not hide myself.
1: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு
2: தெரியுமா? Who am I?
1: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
2: Hallelujah. Sinner, my sins are forgiven.
1: பாவி தான்.
2: Of course I am a sinner.
1: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
2: But I am forgiven.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் மன்னிக்கப்பட்டவன்.
2: I am forgiven.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
2: If you
1: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னி கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
2: If he is saying if you don't give
1: நீங்க
2: I'll do that.
1: பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
2: You are trembling then.
1: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
2: What he is saying?
1: சரி.
2: Okay.
1: நீ தன கொடுக்க தேவல.
2: Need not give it back.
1: அப்படின் சொன்னா.
2: If he says so.
1: நீ என்ன பண்ணுவீங்க?
2: What do you do?
1: உடனே
2: இமிடியேட்லி
1: கையை பிடிச்சி
2: you hold the hand.
1: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
2: Thank you so much.
1: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
2: I don't know how to say thanks.
1: ரொம்ப நன்றிங்க.
2: Thank you so much.
1: அவன் போய்டுவான்.
2: He will go back.
1: வழியில எங்க பாக்குறீங்க?
2: And what do you see?
1: அவன பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நன்றிங்க.
2: Thank you, you have forgiven me.
1: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
2: Wherever you look at
1: ரொம்ப நன்றி.
2: Thank you so much.
1: ரொம்ப நன்றி.
2: Thank you so much.
1: யார் சொல்லுவான்?
2: Who will say?
1: மன்னிக்கப்பட்டவன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
2: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
1: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
2: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
1: என்ன இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
2: ஜீசஸ் ஹஸ் ஃபர்கிவன்
1: மீ. இயேசு தான் என்னுடைய ஆண்டவர்.
2: ஹி இஸ் மை லார்ட்.
1: இயேசு தான் என் இரட்சகர்.
2: ஹி இஸ் மை சேவியர்.
1: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
2: ஈவன் மீ தி ஃபர்கிவன்ஸ்
1: ஆஃப் சின்.
2: ஹூ இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்?
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
1: நீ நன்றி சொல்லுகிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
2: When do you say
1: அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு
2: when you have assurance of forgiving of sins.
1: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
2: And when you think about it
1: சோத்திரிக்காம இருக்க முடியாது.
2: You cannot keep quiet.
1: ஜெபிக்காம இருக்க முடியாது.
2: You cannot stop. Hallelujah.
1: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
2: Lord did not take revenge.
1: உனக்கு என்று நியமிக்கல.
2: He did not put you for the condemnation.
1: உனக்கு என்று தெரிந்து கொண்டார்.
2: He chosen you to deliver you.
1: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
2: He didn't do anything harm against
1: you.
2: The Lord has forgiven.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
2: He has forgiven your sin.
1: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
2: What a great thing he has done.
1: தேவனுடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
2: The greatness in the cross.
1: சிலுவையின் மாட்சிமை என்ன?
2: What is the greatness of the cross?
1: இந்த சிலுவையின் மகிமை.
2: The glory
1: of the cross.
2: Of the
1: சிலுவையினுடைய மகிமை என்ன?
2: What is the glory of the cross?
1: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
2: What is the goodness of the cross?
1: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
2: What is the privilege of the cross?
1: இது நம்முடைய சிலாக்கியம்.
2: That is our privilege.
1: இந்த சிலுவைதான்
2: this cross
1: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
2: That is the evidence.
1: என்ன அத்தாட்சி?
2: What is that evidence?
1: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
2: My sins are forgiven.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இதுதான்.
2: This is
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
2: Once I was a sinner.
1: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
2: Now I am forgiven.
1: அது எப்படிங்க சொல்றீங்க?
2: How do you say that?
1: சிலுவை.
2: Cross.
1: சிலுவை.
2: Cross.
1: சே

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவை நான் விட மாட்டேன்
1: ஐ வில் நாட் லீவ் தி கிராஸ்
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ நீட் நாட் ஹைட் மை செல்ஃப்
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: தி ஃபர்ஸ்ட் மேன் ஆதாம்
0: தோட்டத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: ஜீசஸ் கால் வேர் ஆர் யூ
0: ஆதாம் ஓடி போய் ஒளிந்தான்
1: ஹி ஹஸ் ஹிடன் ஹிம்செல்ஃப் ஏன் ஒளிந்தான் வை டிட் ஹி ஹைட்
0: அவன் பாவம் செய்துட்டான்
1: ஹி கமிட்டட்
0: sin ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand ஆண்டவர்
0: முகத்தை நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he has hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: ஜீசஸ் god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: do not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for hallelujah
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: hallelujah நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: you are not slavery
0: அல்லாஹ் ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: the sin cannot prevail over you
0: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: that is the privilege
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: this is the blessedness
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: this is the blessing
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: that is the promotion
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: this is the great hallelujah goodness.
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: நீ எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain
0: but sin is not forgiven
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
1: wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள்
1: There are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு
1: if there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: கண் இருந்தா காணாது மூக்கு இருந்தா முகராது
1: it cannot see
0: கால் இருந்தா நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவன்
1: Jesus Christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உன்னக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி
1: he removed all your transgressions
0: நோய்களை குணமாக்கி
1: healed your sickness
0: அல்லேலூயா அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன்
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடர்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர் என்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among the
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையிலே அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்லை
1: if he had asked truly it is okay what did he say
0: இகழ்ந்தான்
1: He just criticized. He criticized.
0: இகழ்ந்தான்.
1: He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: but
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான், சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரே சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்,
1: though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்,
1: though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி,
1: by saying so.
0: அப்ப அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது,
1: when you come to your kingdom,
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: லூக் 23:42.
0: அப்போ ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் பரதேசியை கேட்கல. அவன்
1: He didn't ask paradise.
0: அவன் என்ன கேட்டான்?
1: What did he ask?
0: உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்யுங்க?
1: Just
0: நினைச்சுங்கன்னு தான் சொன்னார்.
1: Think when you come to the kingdom.
0: ஆனா
1: but
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What did he say? The Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரதேசில,
1: paradise,
0: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறப்பா.
1: I give a place at paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேக நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்தானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்னும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் ஒரு இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம் போல அவன்.
1: Didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கிறோம்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னைக்கு?
1: Today.
0: இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
1: Jesus Christ was crucified.
0: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days, where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take us.
0: வர போறார்.
1: He is going to come.
0: How
1: many of you believing?
0: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்ன வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He will call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: 2 Corinthians 12:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let him
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who were taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதீசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16:16
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்க ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா, பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம், லூக்கா 16:23.
1: And Luke,
0: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம், ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய தூரம்,
1: that is the our sight
0: distance
1: from long
0: distance. தெளிவா பார்க்கற ஆபிரகாம பார்க்கறான்.
1: He sees Abraham.
0: அவர் தரித்திரன் உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கறான்.
1: And the Lazarus also was sitting there. He could see that.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா,
1: what is the difference between this rich man and Lazarus? Both of them died.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா, 24th வசனத்தில்,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறேனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built the house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there,
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க,
1: 9th verse,
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள். அங்க என்ன சொல்றாரு?
1: என்ன
0: வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கீனமான விசுவாசியா இருந்தீங்க,
1: and if you are not good believer, நினைச்சா
0: வருவீங்க நினைச்சா போவீங்க,
1: come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place for you.
0: Hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen.
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does

0: அவர்
1: அங்கே காவலில் ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம், பிரசங்கித்தான்
0: வாசிக்கிறார்.
1: காவலில் உள்ள ஆவிகள்,
0: the spirits in
1: அது எங்க இருக்குது, நடுவானத்துல இல்ல,
0: it's not in between.
1: அவர் கீழே இறங்கி போனார்,
0: he went down,
1: கீழே இறங்கினார்,
0: he went down,
1: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்,
0: he came down from heaven to earth,
1: பூமியில இருந்து பாதாளத்துக்கு போனார்,
0: from earth to hades.
1: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது,
0: there are lot of hades in earth.
1: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு,
0: the deep,
1: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது,
0: there is another hade.
1: Hallelujah,
0: hallelujah.
1: இங்க தாவீது சொல்றாரு,
0: david says,
1: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு,
0: Psalm 86:13,
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
0: You delivered me from the
1: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா,
0: you are don't praising God.
1: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
0: If you think about hates, you cannot be with praise.
1: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு,
0: why david has written a lot of songs? என்ன
1: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே,
0: he delivered me from the deep hates.
1: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது,
0: nobody can be delivered.
1: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்,
0: only jesus could deliver.
1: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்,
0: he has overcome the hates.
1: Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
0: I will build my church.
1: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
0: The hates
1: will
0: not prevail.
1: நீ சாகும் பொழுது,
0: when you die,
1: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை,
0: you will not go to the deep hates.
1: Hallelujah,
0: hallelujah.
1: அங்கே இளைப்பாறுகிற இடத்துக்கு நீ போகிறாய்,
0: you are going to take rest.
1: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
0: when jesus was preaching to the spirits in prison,
1: ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க,
0: both thieves would have come there.
1: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
0: when jesus was preaching,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்,
0: one thief would have listened to this word.
1: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பிருப்பான்,
0: another
1: thief. சரி, சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்,
0: we spoke wrongly.
1: இப்போ நாம ஒப்பு கொடுக்கலாம்,
0: let me commit at least now.
1: மனம் திரும்பிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: If he had repented, he
1: would have எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்,
0: and he captured everyone and he went to,
1: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது,
0: before that he had to come to,
1: hallelujah,
0: hallelujah.
1: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
0: he died.
1: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
0: and he preached in the spirits in hell.
1: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு,
0: after the resurrection,
1: எல்லாருக்கும் தரிசனமானார்,
0: he has shown himself.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
0: the paradise,
1: hallelujah,
0: the Lord,
1: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்,
0: it is the resting place.
1: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்,
0: the Lord keeps for,
1: hallelujah,
0: the saints.
1: நாம் அதனால தான் ஏசியா 57 வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 57,
1: அங்க வாசிக்கிறோம்,
0: there we read,
1: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
0: They are resting in their beds.
1: என்ன செய்றாங்க?
0: How?
1: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
0: after the death in this world,
1: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
0: they need not be under pain.
1: இளைப்பாறுகிறார்,
0: they take rest.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்,
0: praise be unto his holy name.
1: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
0: he delivered from the hates.
1: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
0: the thief,
1: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
0: and he was promised
1: the paradise. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
0: by committing himself,
1: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்,
0: then the Lord will take him further.
1: நாமெல்லாம் அப்படி அல்ல,
0: we are not like that.
1: நாம் இன்றைக்கு கண்ண மூடினாலும் சரி,
0: if we close our eyes,
1: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
0: since we are all repentant,
1: மறுபிறப்படைந்தபடியினாலே,
0: when since we are born again,
1: இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
0: since we are washed by his blood,
1: இன்றைக்கு மரித்தாலும்,
0: though we die today,
1: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்,
0: we will be with,
1: hallelujah,
0: Jesus.
1: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்,
0: what a great privilege.
1: நீங்க உயிரோடு இருந்தால்,
0: when you are alive,
1: இயேசு வரும்பொழுது,
0: when jesus comes,
1: அவரோடு சேர்த்து கொள்வார்,
0: and he will take us to him.
1: Hallelujah,
0: hallelujah.
1: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது,
0: the world is going to be perished.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of god,
1: பிதாவே என்று ஆரம்பித்தார்,
0: he started father.
1: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு,
0: and he is struggling with the thieves.
1: பிறகு குடும்பம்,
0: then family.
1: கீழ பார்க்கிறார் குடும்பம்.
0: look down.

0: found.
1: அம்மா நிக்கறாங்க.
0: Mother was there.
1: Hallelujah. தாயே,
0: ஓ மதர்,
1: அதோ உன் மகன்.
0: Your say ஸ்திரீ, your son.
1: ஸ்திரியே,
0: ஓ woman,
1: அதோ உன் மகன்.
0: See your son.
1: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
0: To the disciple, this is your mother.
1: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்தில் கூட,
0: when he was struggling on the cross,
1: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
0: the love of mother,
1: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
0: true love of mother,
1: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
0: He did his
1: Alleluia.
0: Duty there.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
0: Glory to God.
1: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற தேவன்.
0: Our Lord is comforting.
1: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
0: The mother would have suffered a lot.
1: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
0: but Jesus said,
1: oh
0: woman, see their son.
1: அந்த gapல,
0: that gap,
1: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
0: The Lord has given the comfort.
1: பிறகுதான் மறுபடியும்
0: again
1: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
0: He was talking to the Lord Father.
1: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
0: He called Father.
1: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
0: Now,
1: என் தேவனே,
0: my God,
1: என் தேவனே,
0: my God,
1: ஏலோயி, ஏலோயி,
0: ஏலோயி,
1: லாமா சபக்தானி,
0: ஓ லாபா சபக்தானி,
1: என் தேவனே, என் தேவனே,
0: my God, my God,
1: ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me,
1: ஏன் என்னை கைவிட்டி,
0: why have you forsaken me.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
0: Whether God has forgiven him or not.
1: ஆமாங்க, கைவிட்டாரு.
0: Yes, he has forgiven, forsaken.
1: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
0: He cannot see sin at all.
1: அவரை பாவம் மூடிற்று.
0: The sin covered him.
1: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
0: And he was bearing the worldly,
1: Alleluia,
0: worldly people's sin.
1: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
0: And Father God closed his eyes.
1: Alleluia. கேள்வி என்ன?
0: The question is,
1: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: I know that you will forsake me.
1: ஆனா ஏன் எனக்கு, ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
0: There was a question, why?
1: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
0: Lord, he didn't know why.
1: Alleluia.
0: What it is.
1: ஏன் என்னை கைவிட்டி?
0: Why did you forsake me?
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: Alleluia.
0: Alleluia.
1: அதாவது சோதனை நேரத்திலே,
0: at the time of trial,
1: கஷ்ட நேரத்திலே,
0: at the time of difficulties,
1: வேதனை நேரத்திலே,
0: at the time of pain,
1: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
0: We call upon the Lord.
1: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
0: They call you.
1: கடவுளே,
0: oh God,
1: ஐயோ கடவுளே,
0: oh God,
1: அப்படி கூப்பிடுறாங்க.
0: They call.
1: ஆனா ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு நிறுவரு?
0: The Lord called Father.
1: என் தேவனே சொன்னார்.
0: He said,
1: ரெண்டு முறை சொல்றார்.
0: My God and my God.
1: என் தேவனே, என் தேவனே,
0: my God and my God. My God.
1: Hallelujah. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
0: What we understand?
1: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
0: Of course you have forsaken me.
1: ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம்.
0: Isaiah.
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
0: For just for a moment I have forsaken.
1: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
0: I will gather you.
1: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
0: Just for a moment I have forsaken.
1: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
0: Just for a moment.
1: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாதுங்க.
0: I cannot bear even for the moment.
1: ஒரு ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
0: I cannot be separated for a moment.
1: இயேசு.
0: This is Jesus.
1: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
0: He had fellowship with the Father God.
1: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க.
0: Look at the man.
1: ஆண்டவர் விட்டு போறது,
0: departing from God,
1: வர்றது,
0: again coming back.
1: அப்படி இல்ல.
0: Not like that.
1: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
0: Nobody could separate.
1: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
0: There are lot of tribulation in this
1: உபத்திரமோ,
0: world.
1: உபத்திரமோ, வியாதிலமோ,
0: tribulation or suffering.
1: மரணமோ,
0: death.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
0: Who can separate me from
1: யாரும்
0: the love
1: பிரிக்க
0: of Christ?
1: முடியாது.
0: Nobody can separate.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் என்னை கைவிட்டி?
0: Why have you forsaken?
1: என் தேவனே,
0: my God.
1: என் தேவனே,
0: and my God.
1: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
0: He was hanging on the cross.
1: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
0: Covered by sin.
1: பிதா கிட்ட வர முடியாது.
0: Father cannot come closer.
1: உலகத்தாருடைய பாவம்
0: worldly people's sin
1: மூடிக்கொண்டிருக்கிறது.
0: It is covering.
1: போராடுறாரு.
0: He was struggling.
1: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
0: by pushing that sin.
1: ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியல.
0: He could not see God.
1: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
0: Full of darkness in this world.
1: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
0: Everywhere darkness.
1: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
0: How can I see God?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அப்போ என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
0: he said my god, why did he say
1: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
0: why we
1: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
0: which one we possess,
1: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
0: which one we possess,
1: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
0: which one we possess on
1: that, அததான் நாம சொல்வோம்,
0: we say that
1: இது என்னுடையது,
0: this is mine,
1: என் இயேசு என்னுடையவர்,
0: my Jesus is mine,
1: என் நேசர் என்னுடையவர்,
0: my beloved is mine,
1: அவர் என்னுடையவர்,
0: he is mine,
1: நான் அவருடையவர்,
0: I am
1: இயேசு என்னுடையவர்,
0: Jesus is
1: mine, நான் அவருடையவர்,
0: I am for him.
1: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
0: Nobody can separate me and God.
1: என் தேவனே,
0: my God.
1: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
0: Answer came.
1: இல்ல மகனே.
0: No my son.
1: நான் உன்னை பிரிக்கல.
0: I did not separate.
1: உன்னை பிரியல.
0: No separation.
1: கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
0: Just for a moment.
1: ஒரு இமைப்பொழுது தான்.
0: Just for a moment.
1: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
0: I have forsaken you for a moment.
1: உருக்கமான இரக்கங்களால்
0: with a long
1: நான் உன்னை செய்வேன்.
0: Mercy.
1: சேர்த்து கொள்வேன்.
0: I will gather you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிறகு தான் சொன்னார்.
0: Then he said.
1: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
0: He said
1: என்று அறிந்து அறிந்து
0: வேத
1: வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: to fulfill the word of
1: God. தாகமாய் இருக்கிறேன் சொன்னார்.
0: I am thirst.
1: இது ஒரு கேள்வி தான்.
0: Another this is question.
1: என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் தாகமடைய மாட்டான்னு சொல்றவர்,
0: he will not have thirst.
1: என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றவர்,
0: those who believe me I can give the living water.
1: ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன்,
0: if anybody is thirst let him come
1: என்று சொல்கிற ஆண்டவர்,
0: the Lord who says.
1: அவருக்கு தாகம் வரலாமா?
0: Will he get thirst?
1: அவருக்கு ஏன் தாகம் வந்தது?
0: Why did he get thirst?
1: என்ற கேள்வி வரலாம்.
0: There may be question.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: நல்லா கவனிங்க.
0: Listen.
1: அந்த வசனம் என்ன சொல்றேன்னா,
0: what did the verse says?
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக,
0: to fulfill the word of God.
1: எப்படி? சும்மா சொல்ல அவர் தாகம்னு.
0: He didn't say just like that.
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக,
0: to fulfill the word of God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக,
0: to fulfill the word of God.
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து,
0: by knowing all things are over.
1: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
0: There are three kinds of thirst.
1: ஒன்னு சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்,
0: bodily natural thirst.
1: இன்னொன்னு
0: another one,
1: பாவ தாகம்,
0: the thirst after sin.
1: இன்னொன்னு ஆத்ம தாகம்,
0: the thirst after soul.
1: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
0: Which thirst you have?
1: நமக்கு இந்த மூணு தாகம்.
0: We have all these three.
1: கேள்வி என்னன்னா,
0: the question is,
1: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
0: If we take water it will be over.
1: பாவம் செய்தா தாகம் தீராது.
0: If you take sin it will not be quenched.
1: தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லிருக்காரு.
0: If you take this water you will not get thirst at all.
1: இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
0: If you take my water you will not get thirst. இப்போ
1: என்னுடைய கேள்வி என்னன்னா,
0: the question is,
1: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
0: let us have our own,
1: அதெல்லாம் இப்ப கேள்வி,
0: that is not the question.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
0: How to quench the thirst?
1: நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரே.
0: He says I am thirst.
1: காளான குடுக்குறானுங்க,
0: they give
1: வினிகர் குடுக்குறாங்க,
0: வினிகர்.
1: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
0: He did not accept anything.
1: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
0: If they had given water will it be quenched?
1: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்திடலாம்.
0: We can quench all the thirst.
1: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
0: How to quench
1: the thirst of the Lord?
0: What kind of thirst?
1: Hallelujah. அது என்ன தாகம்?
0: What kind of thirst it is?
1: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக,
0: before he,
1: ஒரு மரண தாகம் வரும்.
0: There will be thirst after
1: death. அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
0: Samson
1: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna,
0: when he died
1: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar,
0: the Lord opened the valley,
1: veeram solra adu kudita odane avanukku uyir vandathu,
0: he took the water, he got back
1: adhu pole aandavar uyir varradhukaga kekkala,
0: he didn't ask for the life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Enna ella mudinjiruchu,
0: all finished,
1: mudichiten,
0: I finished,
1: ana naan appo daagama irukken,
0: I am thirst.
1: Hallelujah. Ellathiyum mudichiten,
0: I have finished everything,
1: ana appo naan daagama irukken,
0: I am thirst.
1: Hallelujah. ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடி வரவங்க பாத்தீங்கன்னா,
0: if you look at the race,
1: எல்லாம் முடிச்ச எல்லைக்கோட்டுக்கு வந்த உடனே,
0: when they come to the border,
1: அப்ப கேப்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி.
0: Hallelujah. Some water.
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஆண்டவர் முடிச்சிட்டார்
0: and
1: முடிச்சிட்டேன்
0: god has finished
1: முடிச்சிட்டேன்
0: the lord has
1: முடிந்தது
0: finished
1: ஹalleluya
0: ஹalleluya
1: இப்போ
0: now
1: ஆனால் என் தாகம் தீரல
0: not yet
1: நான் தாகமாய் இருக்கிறேன்
0: i am thirstful
1: ஹalleluya அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்
0: where is the answer for
1: that மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
0: matthew 25
1: ஆண்டவர் சொல்றாரு
0: that
1: நான் தாகமாய் இருந்தேன்
0: I was thirsty
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
0: you quenched my thirst
1: நான் பசியாய் இருந்தேன்
0: I was hunger
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
0: you fed me
1: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்
0: I was without
1: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
0: you gave dress
1: நான் வியாதியாய் இருந்தேன்
0: I was under sick
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
0: you enquired me
1: அப்ப நீதிமான்கள் கேக்குறாங்க
0: the righteous people are asking
1: ஆண்டவரே நீ தாகமா இருந்தீர்
0: why you were
1: நாங்க எப்ப உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
0: when did we give water no we don't know
1: தெரியாது
0: you don't know
1: கத்தரி பிள்ளையே
0: child of god
1: உங்களுக்கு தெரியாது
0: you don't know
1: சில வேளையில
0: sometimes
1: உன் ஜெபம் ஆண்டவரே தாகத்தை தீர்த்திருக்கலாம்
0: your prayer would have quenched the thirst of the father
1: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
0: the witness would have quenched the thirst of jesus கர்த்தருக்கு
1: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
0: even the offering would have quenched
1: ஆண்டவருக்காக செய்திருப்பே
0: whatever
1: உனக்கு தெரியாது
0: you may not be knowing
1: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
0: need not be understood
1: ஆனால்
0: but
1: எதை செய்தாலும்
0: whatever you do
1: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
0: is it quenching the thirst of god
1: எப்ப ஆண்டவரே
0: Lord when
1: nirdagamai irundhe
0: when did you have thirst
1: hallelujah arumiyana devundi janame
0: dear children of god
1: poda aandavar sonnar
0: then the lord said
1: aandavarku eppadi patta or daagam irundhukum theriyuma
0: what kind of thirst he had
1: ella mudinjaachi
0: all finished
1: bhoomiyila en vela mudinjichu
0: my job is over in this earth
1: adutha daagam
0: another thirst
1: இன்னும் நான் ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு
0: I have to gain more souls
1: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்
0: let me go to the
1: பாதாளத்துக்கு போறேன்
0: hates
1: hallelujah அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்
0: he alone can go to வேற
1: யாரும் போக முடியாது
0: no other
1: சில நாட்களுக்கு முன்பதாக
0: some days before
1: ஒரு நியூஸ் வந்துச்சு
0: we had a news
1: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்
0: they dig the
1: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்
0: it was shouting
1: கேட்ட பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்
0: they were shouting from
1: அப்படின் ஒன்னு போட்டாங்க பொய்யான ஒரு செய்தி
0: wrong news
1: அந்த மாதிரி எல்லாம் நீங்க நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது
0: when you dig you cannot find
1: அது சுலபமா இருக்கிற இடம் அல்ல
0: you cannot find
1: அருமையான தேவனின் பிள்ளையே
0: dear children of god
1: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய
0: unless the lord permits
1: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்
0: only the lord jesus
1: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்
0: he has the keys
1: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்
0: he has the keys
1: hallelujah thank you jesus
0: thank you jesus Thank you, Lord.
1: In the காலை வேளையிலே
0: in this morning
1: ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்
0: the Lord says I finished
1: அடுத்து
0: next
1: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்
0: I go with thirst
1: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்
0: and then I
1: hallelujah
0: hallelujah
1: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்
0: on that resurrection day I will meet
1: கர்த்தர்
0: you
1: சொல்றார்
0: Lord said
1: உடனே தலையை சாய்த்து
0: he
1: ஒப்பு கொடுத்தார்
0: he committed himself
1: hallelujah
0: hallelujah
1: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்
0: what did he say
1: பிதாவே
0: father
1: உம்முடைய கைகளில்
0: in your hands
1: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்
0: i commit my spirit
1: hallelujah
0: hallelujah
1: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க
0: he has given the responsibility
1: அந்த சாவியை வாங்குனீங்க
0: you took the key
1: முடிச்சிட்டீங்க
0: finished
1: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்
0: i finished everything
1: இந்தாங்க அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க
0: you give the key back
1: அப்பதான் உங்களுக்கு மரியாதை
0: then only respect
1: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது
0: if you run away in between no
1: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு
0: they receive from god
1: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க
0: many they just leave god and
1: hallelujah yes அப்படி இல்ல
0: jesus is not like that
1: ஆண்டவர் கொடுத்த வேலைய
0: the job of
1: முடிச்சி
0: finished
1: இவன் குத்தந்தனால இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல
0: didn't say because of his nailing had died you can nail
1: அது வேற செய்தி
0: that is different message
1: ஈட்டி குத்து அது வேற செய்தி
0: that is different message
1: அதுல என் உயிர் போல
0: like
1: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு
0: i have authority to take
1: இந்த உயிரை
0: this life
1: hallelujah
0: hallelujah
1: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை
0: i am not born for a husband and wife
1: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்
0: i was
1: ஆனால்
0: born through the woman
1: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
0: But I was found by the Holy Spirit.
1: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
0: And I have this.
1: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
0: I commit that spirit to the Lord.
1: அது கரைபடவில்லை.
0: It's not dirt.
1: கரைபடவில்லை.
0: It's not dirt.
1: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
0: And he did.
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
0: Who can blame me?
1: இயேசு ஒருவர்தான்.
0: Only Jesus.
1: இந்த உலகத்தில் வந்து,
0: he came to the world.
1: பாவமில்லாமல் வாழ்ந்து,
0: he lived without sin.
1: பாவத்துக்காக மரித்து,
0: he died for sin.
1: பாவத்தை ஜெயித்து,
0: he overcame sin.
1: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Back to heaven.
1: ஷபரபரபரபர.
0: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒப்பு கொடுத்தார்.
0: He committed.
1: இந்த ஆண்டவரே.
0: Lord, take it.
1: தலையை சாய்த்து,
0: he just put the head.
1: Hallelujah. அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறது என்ன, அது வேற விதமா செத்திருப்பார்.
0: And without his knowledge,
1: தலையை சாய்த்து என்று சொல்லும் பொழுது,
0: he just put the head.
1: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
0: voluntarily he has given
1: அந்த உயிரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
0: He committed the spirit to the
1: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
0: That is commitment.
1: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
0: Shall we all rise up?
1: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
0: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
1: சிலுவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
0: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ்
1: மெசேஜ், அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக்
0: கொடுத்தார், அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
1: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
0: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
1: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
0: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
1: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
0: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
1: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
0: தேர் இஸ் தி கிராஸ்,
1: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
1: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
0: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
1: இன்னொரு பக்கம் பாவம்,
0: another side sin,
1: இன்னொரு பக்கம் உலகம்,
0: another side world,
1: சாத்தான்,
0: Satan,
1: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
0: different things pulling you,
1: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
0: pushing everything,
1: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
0: taking out everything,
1: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
0: can you say like Jesus,
1: hallelujah, hallelujah,
0: hallelujah,
1: ஒரு நாள் வரும்,
0: they will come,
1: ஆண்டவரே,
0: Lord,
1: ஸ்தேவான் சொன்னார்,
0: Stephen said,
1: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
0: I commit my spirit unto you,
1: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
0: hallelujah, give the spirit to the Lord,
1: அப்பொழுது
0: then
1: நாம் கண்ணீரோடு அல்ல,
0: not with tears,
1: வேதனையோடு அல்ல,
0: not with pain,
1: சந்தோஷத்தோடு,
0: with a joy,
1: நிச்சயத்தோடு,
0: with assurance,
1: கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்,
0: we surrender,
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
0: shall we all praise,
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
0: shall we all praise,
1: இந்த அருமையான வேளையிலே
0: at this right,
1: இயேசுவே நீர் சென்ற பாதை,
0: lord,
1: இயேசுவே நீர் சென்ற பாதை,
0: lord, your path,
1: கல்வாரியின் பாதை,
0: the path,
1: அந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன்,
0: let me follow,
1: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
0: I take victory,
1: கல்வாரி பாதையிலே,
0: in that path,
1: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
0: no failure,
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
0: let us all praise God, praise God,
1: hallelujah,
0: hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலில் ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்க மணினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அநேகர் மனந்தின் போதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீ பிரசங்கம் பண்ணினதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோதிக்கிறப்பா, இதோ இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவியை நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாது ஆண்டவரே. நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம் ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: சங்கீதம் 16 என்றாலே ஒரு பரவசம்தான். அதிகம் தியானிக்கிற சங்கீதம் இது. பேதுரு தன் முதல் பிரசங்கத்திலேயே இதை கோடிட்டு காட்டுகிறார். பவுல் தனது முதல் பிரயாணத்தில் இதை குறிப்பிடுகிறார். 8 வசனத்திலே தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக உம்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன். ஆம், படைத்த நம் தகப்பனை கண் முன் நிறுத்துவோம், பயம் வேண்டாம், ஜெயம் உண்டு.

Father, you are my savior. Apart from you, I have no good thing. தகப்பனே, நீரே என் தேவன். உம்மை அன்றி வேறு செல்வம்

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிப்பு என்பது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விவரமாக எடுத்து கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:9-18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக எப்படி சாபமானார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வாசிக்கிறேன் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே அந்தபடி என்று ஆரம்பமாவதால் முன்னாலே சொல்லப்பட்ட சத்தியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பது நல்லது. இரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விபரமாக எடுத்து கூறி வருகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து சொன்னார். எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை விவரித்தார். மட்டுமல்ல, யூதனல்லாத எல்லா ஜனங்களும் கூட ஆபிரகாமின் சந்ததியிலே வரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மீண்டும் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எந்த அடிப்படையிலே இரட்சித்தாரோ அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்படுகிறோம். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஆபிரகாமுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டார். இன்று தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்தான் மிக மிக அவசியமானது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே முதலாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நிலைத்தராதவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு உச்ச கட்டத்திலே நீங்கள் இருந்ததை உணர்ந்திருக்கலாம். பாடல் பாடிக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அன்று நீங்கள் கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் இடரல் இல்லை. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், ரொம்ப நல்லது, இவ்வாறு நான் இருந்தபடியினாலே தேவன் என்னை இரட்சித்து விட்டார் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன சொல்கிறது? இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 24 நியாயப்பிரமாணத்தை நீங்கள் காத்து நடக்கிறீர்களா? 52 வார்த்தையிலும் செயலிலும் உங்களால் அப்படி வாழ முடிகிறதா? நீங்கள் ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் எந்தோ எதிலோ தவறுகிறீர்கள். எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் உங்கள் உச்சக்கட்ட நிலைமையிலே வாழுகிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் தவறும் பொழுது நியாயப்பிரமாணமானது உங்களை சபிக்கிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறது. ஊழியர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் அவருடைய மனைவியிடத்திலே போய், உங்கள் கணவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, எப்பொழுதும் உயர்வான நிலைமையிலே இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது, இல்லை, சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் தாழ்வான நேரங்கள் உண்டு என்று கூறினார்கள். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் சில துக்கமான நாட்களும் இருக்கிறது இல்லையா? உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நாளை கடந்து வந்தாலும் அதற்கான பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் 20 வருடமாக கை கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அரசு அதிகாரிகள் என்னுடைய வீட்டிலே வந்து எனக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று காத்து உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை பெரியமானுலே, அப்படி யாருக்கும் அவர்கள் பரிசு கொடுக்கிறதில்லை. 20 ஆண்டு காலமாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்துவிட்டு ஒரு நாள் சாலை விதி ஒன்றை மீறி நான் நடந்தால் அதற்குரிய தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது புரிகிறதா? சட்டமானது உங்களுக்கு வெகுமதி கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதில்லை. சட்டம் எப்பொழுதுமே உங்களிலே குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது, அதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலேதான் மனிதன் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே யாராவது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற எந்த ஒரு சரித்திரத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் அறிந்திருப்பது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்திய பகுதியிலே தான் பலி செலுத்துதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்தார் என்று மோசே மனமகிழ்ந்தார். இந்த காரணத்தினாலேதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஆபகுக் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதுவும் மிக முக்கியமான ஒரு வசனம். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ஒன்று கொண்டு எதிர்மறையான கொள்கைகளாய் இருக்கின்றன, ஒன்றை ஒன்று எதிர்க்கிறவைகளாய் இருக்கின்றன. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே வாழப்போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கவே முடியாது, அவை ஒன்று கொண்டு எதிரானவை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியுங்கள். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரயிலிலே பிரயாணம் செய்தால் அது மதுரை, திருச்சி என்று எங்கெங்கோ சுற்றி கொண்டு திரும்ப சென்னைக்கு வந்து சேருகிறதே என்று நினைக்கிறீர்கள். சரி, விமானத்திலே போகலாம் என்று டிக்கெட் வாங்குகிறீர்கள். ஆனால் ரயிலிலே போவது மிகவும் பாதுகாவலானது என்றும் நினைக்கிறீர்கள். சரி, நான் ஆகாய விமானத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய காலை ரயிலிலே வைத்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு பாதுகாவலானது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது ஒரே நேரத்திலே ரயிலிலும் ஆகாய விமானத்திலேயும் ஒருவர் பயணம் செய்ய முடியாது. ஒன்று, நீங்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும், அல்லது ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோலத்தான் விசுவாசத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் சேர்ந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஏற்கனவே உங்களால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவனே கூறிவிட்டார். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினாலே வரும் ஒன்றல்ல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தான் அதன் மூலமாய் பிழைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த வெகுமதியையும் அது கொண்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை மீறும் பொழுது தண்டனையை கொடுப்பதிலே மட்டும் அக்கறை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மோசேயின் பிரமாணங்களினாலே நமக்கு வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலேதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தண்டனை கொடுப்பதற்கு யாரையும் தூக்கிலிடவில்லை, கல்லெறிந்துதான் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தண்டனைக்காக ஏன் கல்லெறிந்து கொள்வதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கற்களைத்தான் நாம் பார்க்க முடியும். மேலும் மரணத்திற்குரிய பாவத்தை யாராவது செய்வார்கள் என்றாலும் அதற்கான தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உபாகமும் 21:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமும் 21:22-23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் அவனுடைய சரீரத்தை மரத்திலே தொங்க விட்டார்கள். ஏனென்றால் அதை பார்க்கும் மற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. என்றாலும் இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உபாகமும் 21:23 பின்பகுதியை நன்றா பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. பிரியமானுள்ளே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? இந்த பூமியிலே அவர் மனுவிரு எடுத்ததினாலா? இல்லை, இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்த பொழுது அந்த பரிசுத்தமானது என்றுதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா 1:35 நீங்கள் பார்க்கலாம். 30 வயதிற்கு முந்தைய காலம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியவில்லையே, அந்த காலத்தில் அவர் சாபமானார்? இல்லை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களிலேதான் பிதா அவரை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நமக்காக சாபமானாரா? ஆம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே அவ்வாறு சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரிலே எந்த பழுதும் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலேதான் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். கவனிங்கள், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். மரம் என்னும் கிரேக்க வார்த்தையின் பொருள் கட்டை விறகு அல்லது மரத்தை அது குறிக்கிறது. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாய் இருந்தது. ஆனால் அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று.

கலாத்தியர் 3:11, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்தனாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இஸ்ரேல் மக்கள் 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாயிருந்தாலும் அதை கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலர் 15:10 பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நாமோ நம்முடைய பிதாக்களோ நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஏன் யூதரல்லாத மற்ற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவர்களும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:15, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு 500 ரூபாய் தான் கொடுக்க தீர்மானித்து அவனிடத்திலே போய், சகோதரனே, உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 500 ரூபாயை இதோ வாங்கிக் கொள் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்வான்? கொஞ்சம் போரு, 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே என்று கூறுவான். அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அதை குறித்து நம் பத்திரத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இது மாற்றப்பட முடியாதது என்று கூறுவான். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18.

கண்டு களி கூர்ந்தான் என்றார். தொடர்ந்து கலாத்தியர் 3:17 வாசிக்கிறேன். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்கு கொடுத்தார். அதற்கு பின் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நியாயப்பிரமாணம் மாற்றாது. தேவன் ஒருபொழுதும் தாம் கொடுத்த வாக்கை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அல்ல. இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்றார். எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததி உன்னுடைய சந்ததியாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியையே உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதையே இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார். கலாத்தியர் 3:18 அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் மோசேயின் பிரமாணங்களுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனவே நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதன் மதிப்புதான் என்ன? இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை பவுலப்போஸ்தலன் குறை கூறுகிறார் என்று எண்ணிவிடாதிருங்கள். அதற்கு மாறாக மக்கள் நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தை அதன் முழு மகிமையோடும் நிறைவோடும் பூரணத்தோடும் காட்டுகிறார். என்றாலும் அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை நம்மிலே எவரும் கை கொள்ள முடியாதபடினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை பவுல் இதன் மூலமாய் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கான காரணத்தை குறித்து பவுல் கொடுக்கும் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதிகள் நமக்கு உணர்த்திய உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாணம் மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறபடினாலே அது மனிதனுக்கு சாபத்தை கூறுகிறதா இருக்கிறது, அவனுக்கு தண்டனையே கொடுக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறியிருப்பது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டு சாபமானார். இதனால் நாம் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலேயே பெற்றுக் கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றவர்களாக அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ நம்ம ஏற்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் என்பதை ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே நாங்கள் நல்லவர்களாய் மாற முடியாது என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மீட்பு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உம்மிலே நிலைத்து வாழ உம்முடைய தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
1: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சட்டம் எப்பொழுதுமே உங்கள் குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலே தான் நமக்காக அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22.
5: இயேசு நீங்க வருதோ வரலையோ முயற்சி செய்யுங்க. சிலருக்கெல்லாம் பாரலைஸ் ஆயிட்டு

சிரிக்கிறீங்க. வெற்றியின் முதல் படி அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவாங்க.

இங்கே சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில் உங்களால் சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க, சிரிக்கு

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தான்கள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும் உமக்கே, அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும் உமக்கே. Come on, church. Raise your

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே கண்களை மூடி வாயை திறந்து

சொல்லுவது தலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யா? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டிஸப்பியர், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்

ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்

செயல்படுகிறது. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட

ஜீசர் வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ஓரா மாராதியா தூரா மாரா ஷீத்ரா ஹிப்பி பிரே கிளா கிராதா ராதா தூரா மா மாமரா கரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ், க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி. ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்,

ஸ்தோத்திரம். மனதுருகம் தேவம், நீர் மனதுருகிறவர், நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை.

பெரிய சாந்தம், மனமுருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிறா, மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறா. அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறா, மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க. மலைகள் விலகட்டும், ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான் நான்

நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors.

Amen. We are more than a conqueror. We are more than a conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம், அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல் உள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க ஆழ்கையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கும் வரப்போறதில்லை. தொடர்ந்து நடத்த போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. ஆவித வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ். எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51:11. அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு, சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புடுங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

யாருக்கிட்டயும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே. அழிவில்லாத ஆன்மாதான் அப்படி முழந்தான் படி. அப்பா இசைக்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டோடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் ஒற்றையரம முடிச்சு ஆண்டோடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்டிடத்துலேருந்து இன்னைக்கு தொடர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேச ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்ல இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம கிளியர் பண்ண போறோம். ஒரு தரிசனத்துல ஒரு ஆக்சுவலா வெளிப்பாடு இருக்கிறதுனாலதான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறிச்ச தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிறார்னா தரிசனக்காரர் ஆயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காரு. ஏதோ செய்யறோம் அப்படின்னு தான் போகும் எல்லா ஊழியமே. இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இங்க வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்க வந்த பிறகுதான் நடத்துதலுக்கு மேல நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எழுப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துறார். அப்ப எல்லாரும் ஒரு ஊழியம் செய்யறோம்னு சொல்லி நாம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழே சப்டைட்டில் என்ன இருக்கும்,
2: Glorifying God through praise.
0: இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர். எல் ஜோசப்னுடைய காரியம், நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் தோட்டம் praise and worship, ஹோசர் வந்து ப்ரேயர். இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம்.
1: எஸ்.
0: ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு லீடராக நம்ம களத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. இங்கேதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களையும் நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடி படை
0: உலகத்தையே ஒரு கலக்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கட, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா, அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா? ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு? 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல. 26 வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க. 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்கும் வரங்கள் இருக்கு. அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம், இவங்க ஏன் பறந்து போல? நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: எங்கேயும் பறக்க கூடாது. கொஞ்சம் ரெக்க முடிச்சோடனே கத்தரிச்சிடுறோமா? நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா? ஏன்
1: இல்லீங்களே? இல்லையே
0: கேட்டுக்கிறோம். ஒருவேளை இருக்கான்னு தெரியல.
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டீங்கிறாங்களடா அப்படின்னு சொல்லி. கூண்டை திறந்து வச்சாலும் இந்த சூடா என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
1: எடுத்தாச்சரே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது?
1: பயணிக்க முடியாது.
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க. சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க?
1: துண்டாக்கட்டும்,
0: உண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார். தரிசனம் உடஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது இன்னொன்னு. அங்க என்ன உடஞ்சிருது?
1: தரிசனம்
0: உடஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருபை வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம்னாங்க. பரவாயில்ல, இது என்ன, நம்மளை வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நாம் பாட்டில் கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மாரி சில ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை அல்லேலூயா.
0: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேரம் பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப்ப, ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்கிருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும். அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்கதான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க.
0: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
3: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறாரு.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி. இரண்டு தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்,
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஆ, ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏப்பா இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 கழிச்சு மறுபடியும் உயிர் தழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன். அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய வந்த நோக்கம். அதை நிறைவேற்றுகிற பாதையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனாலதான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 என்ன நடக்க போகுது பாரு. ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன். என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற? ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல,
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்க தான் யாரு?
1: நம்பத்தக்க
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: எஸ்,
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: அதனால
0: நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பயே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்திர கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க. அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
1: எஸ்,
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்,
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை,
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்லை. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்லை.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்தர் என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அதை கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல? வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே, ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
0: பண்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கா,
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்,
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. கோலியாத்த தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு
0: இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 Samuel 23 தகப்பன் வேட்டையாடுறாரு ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்
0: தீவிர ஆதரவாளர்
1: ஆதரவாளர்
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி
1: நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல சேர்ந்துக்கல தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு
1: சாரி அவர் முடிஞ்சு அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யாரு என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யாரு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருக்கும்.

0: ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல
0: ஏண்டா லாசரோ உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேரும் நீ தனியா விட்டு நினைச்சிருவே நீ ஓடிடு. ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷனை குறிச்சு என்ன இல்ல வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல, ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்,
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
1: எஸ், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமேதான் என்ன செய்ய போறேன் நான் வெற்றியை,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். ஹல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறித்த வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க. அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல
0: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னு அது தெரியல. 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜேஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டில் அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாட நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னன்னா இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பாக்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா, பரதாமா இல்லையா, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க
1: இல்லையா.
0: பர்சனலா ஆண்டவர் அவங்களோட இடைபட்டு இல்ல இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனா ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா
1: புரியுது
0: அப்படின்னு லேட்டரா வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க, அப்போ சிலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க, பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: கேசட்டும்
0: இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே
0: இவனே
1: இவனே
0: இவனே. என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் ஒரு முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க,
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட

0: கனெக்ட் ஆகுறவங்களை என்ன செய்யறாங்க,
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார்.
1: அவங்க
0: நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு.
1: எஸ்
0: ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
1: எஸ்
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம், எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோடு எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன்
0: என்றார். முந்திக்கிட்டான். மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்?
1: முந்திக்கிட்டான்.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர்.
1: எஸ்
0: அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவ செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
1: ஆமென்.
0: எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்?
1: சொல்லப்படும்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா லாசரு என்ன செஞ்சிட்டார்னா எழுப்பிட்டார், எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, காசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரருங்க
0: தரித்திரருங்க, தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
1: மாட்டான்.
0: ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. நான் அத தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் தரித்திரர் தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்க போய் நம்ம என்ன செய்யணும்?
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுட்டு பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்.
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க கர்த்தருக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா ஆராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: எஸ்
0: என்னையா இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ். அங்க சென்னைக்கு போனோம். அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள். அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளர் தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க. எங்க 2 பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாராக இருந்தால் கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
1: முன்னாடி
0: இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியன நினைப்பூட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னாரு, அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக்காயிருச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும் சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாகவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: 7 மணிக்கு ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல 8 மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும், எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்ன உடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போனா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவரோட இருதயம் மொத்தம் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால் நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவன் தான் பேசிக்கிட்டோம். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படியே குடைய ஆரம்பிக்குது, என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லையே.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கியிருக்கீங்க, எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்,
0: ஊரில் தான் தங்கியிருக்கிறோம் அப்படியா, ஊரில் என்ன எங்கே தங்கியிருக்கிறீங்க, இந்த மாதிரி இந்த தெருவில், அந்த தெருவில்லையா அப்படின்னா, ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன், எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னார். இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எழுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்,
0: அவர் ஃபோனில் அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு. ஹாய்
1: பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: அன்போடு வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க.
1: அவர் வர என்னன்னா இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ இந்த கசப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் விதமா அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைண்ணா
1: கேட்கல. எங்கள் ஊர் சரி
0: அதோட சரியாக மீட்டிங்க்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாம நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் கேட்குறாரு. இவர் ஆராதிப்பாரா, பாடுவார் அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார்னா பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால் ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்மட்டு என்ன செஞ்சிருவோம்,
1: வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயும் என்ன
1: போக கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: இடத்துக்கு போக கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் நம்ம வர்ஷிப்போடு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன, ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே ஹேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களே சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: புல்பீட்ல போட்டார்,
0: ஆஸ்ட்ரமாவை உருட்டி எடுத்துட்டார். ஆண்டவர் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு.
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா. காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே.
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா நீங்க?
1: அதுக்கு பாஸ்டர்மாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது. நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான், அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு?
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல. அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக. சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவியதோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியதோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு. சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல.
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
1: அல்லேலூயா.
0: மிக ரிலேபிளான ஆட்களே இல்ல இந்த 400 பேரும். யாரும் இல்ல,
1: நம்ப தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதுக்குண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனம் தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறித்த வெளிப்பாடை பெற்று வரல, கடனாய் போச்சு, சிக்கலாய் போச்சு, ஏதா ஊரை விட்டு ஓடி போக முடியாது, இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம
1: இருப்போம்.
0: வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல்லெடுத்தவனே என்ன சொல்றான், இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20வது வசனத்துல சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவது கூலா பார்த்துக்கிட்டாரு, தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னு
1: தெரியும்டா
0: தெரியும்டா, ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்னா
1: கொடுத்திருக்கிறார்,
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டார்,
0: உருவாக்குறார்.
1: சந்தோஷப்படுறாங்க
0: அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு, யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவர். அந்த நாலு பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறாருன்னா நம்மளை ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்
0: அல்லேலூயா, நம்மளை
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறாருன்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களுக்கு பின்னாடி திரளுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும், என்னையா இதத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே,
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன், எங்களை ஃபுல்லா லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தார், வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாது.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்,
1: இது இது பத்தாது, பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னென்ன வேணுமே
2: வேணுமே,
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னென்ன
2: வேணுமே,
1: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது அப்படின்னு.
0: ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டீங்க ஐயா. நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும். மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகுறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது.
1: அல்லேலூயா.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க
1: என்னன்னா செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்.
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தால் மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
1: Been teaching on renewing our mind for the last quite some time.
0: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறது குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
1: You know, and 2 Corinthians 10 verses 3 to 5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
0: 2 Corinthians 10th adhigaram 3 mudhal 5 vasanangal enna solugiradhu, ella tharkangalaiyum devani arigira arivukku rodhamai elumbugira ella meettimai nirmulamaakki எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
1: Thoughts are the things that get us into trouble.
0: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
1: Thoughts bring fear.
0: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Thoughts affect our health.
0: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
1: Third, thoughts affect our performance in our work.
0: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
1: So thoughts are a very important aspect of man's being.
0: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
1: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
0: அப்போ பிலிப்பியன் 4:8-லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
1: Because your mind is not made to think on bad things.
0: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
1: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
0: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
1: But when you meditate on good things, it gets built up.
0: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
1: Your mind is a God-given tool for you to live in this world.
0: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக
1: இருக்கிறது. It is meant to function a certain way.
0: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
1: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
0: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
1: After you become a Christian believer,
0: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறின பிறகு,
1: you need to really go through a change of mind.
0: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
1: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
0: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது, அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
1: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
0: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
1: Your soul, your thoughts must prosper.
0: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
1: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
0: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
1: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
0: ஒரு விசுவாசி தொடர்ந்து எச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
1: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
0: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேலையில் ஈடுபட வேண்டும்.
1: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
0: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
1: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் அதைதான் போதிக்கிறது.
1: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
0: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
1: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
0: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறார்.
1: Now we are dealing with how to deal with our thoughts.
0: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதை தான் பார்த்து
1: கொண்டிருக்கிறோம். So for that I am using as an example one of the greatest things that bother people today, that is fear.
0: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
0: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
1: Fear is the root cause of many problems of man's life.
0: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம் தான்.
1: And fear is a thought, and fear is built into people, and it becomes a stronghold over a period of time.
0: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து விடுகிறது.
1: Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
0: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: How they went as far as that?
0: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
1: Because they allowed thoughts of fear.
0: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
1: And it became an imagination.
0: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
1: It became a stronghold.
0: அது பலத்த அரணாய்
1: மாறியது. Now you got to take the word of God and destroy that stronghold.
0: இப்போது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
1: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
0: வேதம் சொல்லுகிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரணைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது.
1: We have a spiritual warfare that we must take. Undertake.
0: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
1: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
0: ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே எப்போ வந்து அந்த பிசாசோடு கூட நமக்கு சண்டைன் கிடையாது.
1: No, nowadays the devil, you know, he deals with our mind, and it's through the thoughts only he deals with us.
0: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
1: And it is through the thoughts that he captivates us.
0: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
1: So you need to work with the thoughts.
0: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
1: You need to bring down every stronghold by the mighty weapons that God has given to you.
0: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
1: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
0: சரி, 118 சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
1: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
0: சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
1: The Lord is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team, pulling with you and joining with you.
0: அதாவது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
1: And he provides his strength and his power to you.
0: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: So the psalmist says, I will not fear. What can man do to me?
0: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
1: As we began this last week, I told you that he wrote it, you know, in difficult circumstances.
0: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
1: எழுதுறான். He has gone through fearful circumstances.
0: பயப்படத்தக்க சூழ்நிலையில கூட எல்லாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
1: You know, he had to flee for his life for quite some time.
0: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
1: He had every reason to fear and every reason to be in fear night and day.
0: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
1: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
0: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலையில் மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
1: He says, I found the secret.
0: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I will not fear because the Lord is with me.
0: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் என்னோடு கூட
1: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
0: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
0: கடவுளே சொன்ன இல்லையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
1: The Lord is the one that ran your business into loss.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
1: The Lord is the one that gave you the disease.
0: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
1: The Lord is the one that destroyed your family life.
0: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
1: See, a lot of Christian people think like that.
0: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
1: நினைக்கிறாங்க. How do I know?
0: எனக்கு எப்படி தெரியும்?
1: Look at them the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
0: அவங்க பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
1: Now, such people cannot get rid of their fear because they do not understand this primary primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
0: பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறான்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
1: Suppose you are sick and you think the Lord is the giver of sickness.
0: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்க.
1: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
0: அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
1: You know, there's no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
1: And these kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
1: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
0: என்ன எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
1: Anything bad and terrible happened is the Lord.
0: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
1: Now then you can't get out of fear, because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid, because you can't stand against him and win.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்ன்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா, நீங்க தான் நம்புறீங்க.
1: There is no other way but fear and keep on living in fear.
0: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
1: Because if the Lord is not on your side, then you better be afraid.
0: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
1: But if you understand this one basic truth that the Lord is on your side.
0: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
1: this is one of the most basic truths that I began to understand.
0: பாருங்க, நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
1: Revolutionized my thinking.
0: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
1: A lot of bad things happen in this world.
0: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
1: There's a lot of evil in this world.
0: நிறைய தீமை உலகத்திலே இருக்கு.
1: But I know that the Lord is on my side.
0: ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார்.
1: The Lord is not my enemy.
0: கர்த்தர் என் எதிரி அல்ல.
1: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
0: என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்காக இருக்கிறார்.
1: So I remember that at all times.
0: ஆகவே எப்போதுமே இதை தான் நான் மனசுல வைக்கிறேன்.
1: When you are sick, you must remember that the Lord is on your side.
0: வியாதியா இருக்கும்போது இதை மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
0: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
1: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
0: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதை மறக்கவே கூடாது.
1: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
0: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
1: So the basic thing to believe is that the Lord is on my side, and the psalmist has got the message. He has understood this basic thing.
0: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாய் தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டார்.
1: Now then why, you know, why so much problem in this world and in the lives of people?
0: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
1: It is because the Bible says that people perish for lack of knowledge.
0: காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
1: Many times we are in trouble because we have lack of knowledge.
0: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம். ஏன்னு சொன்னால் அறிவில்லாமை.
1: Now turn with me to 2 Peter chapter 1.
0: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
1: Let me show you something and we're going to build upon this.
0: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
1: 2 Peter chapter 1 verse 3 and 4.
0: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
0: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி.
1: Now notice what it's saying.
0: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
1: That through salvation through Jesus Christ, God has now given to us all things that pertain to life and godliness.
0: ரட்சிப்பின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
1: Everybody say all things are given to me.
0: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It has to do with life and spirituality.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
1: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Why is it given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Next verse.
0: அடுத்த வசனம்.
1: By which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: It says several things here.
0: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
1: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
0: வசனம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
1: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
0: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: How is it given? Given to us? Where is it?
0: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது?
1: Because people say when you know when you say everything is given to you that has to do with your life and godliness, they say where is it?
0: அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
1: I say look under your arm where you got your bible tucked.
0: அக்கல்ல பைபிள் வச்சிருக்கீங்களா அங்க பாருங்க.
1: That's where it is.
0: அங்கதான் இருக்குது.
1: Look at your shelf where the bible is. It's all there.
0: பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்கதான் இருக்கு எல்லாமே.
1: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
0: தேவன் வந்து எங்கயோ அத ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
1: In all of your homes you have bible, you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also.
0: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு. பைபிள தூக்கிட்டு போறீங்க சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
1: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
0: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
1: See, that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
0: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
1: Sometimes I'll take their tapes and listen 3-4 times again and again.
0: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப கேக்குறேன்.
1: Because that thing has to do with my success.
0: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
1: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
0: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
1: I want to know what these things mean.
0: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்.
1: That's why you are in church today.
0: அவே தான் இங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க.
1: A lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
0: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஞாயிற்று கிழமை ராத்திரிலே இவ்வளவு கூட்டமானு.
1: One fellow told me I just go one time brother that's more than enough.
0: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன் அதுவே ரொம்ப அதிகம்.
1: His idea is he's doing a favor to the church by going one time a week.
0: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி.
1: No, you're not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
0: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க எதை ஒரு நன்மை செய்யிறது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: You are getting a favor.
0: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: It is for your benefit you come.
0: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
1: I hear the word not so I can do a favor to somebody say I heard so and so's tape.
0: நான் வசந்த கேக்குறேன் கேட்டுட்டு அவருடைய டேப்ப நானும் கேட்டேன்னு சொல்றதுக்காக கிடையாது.
1: No, it's a beneficial thing to me.
0: கிடையாது. அது எனக்கு லாபமா இருக்குது.
1: I deeply appreciate it.
0: அது ரொம்ப பாராட்டுகிறேன்.
1: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
0: சில சமயத்துல ஒரு டேப் 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகுது அத வாங்குறேன் நான்.
1: Thousands of rupees it cost me.
0: ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறேன்.
1: But I never mind.
0: ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல.
1: I will take it and hear it.
0: அதை கேட்டதே அதை வாங்கி நான் கேட்பேன்.
1: They are more than gold and silver to me.
0: பொன்னையும் வெள்ளியை விட அதெல்லாம் எனக்கு விலையேறப்பட்டது.
1: Because this is truth.
0: ஏன்னா அது சத்தியம்.
1: If I can only know the truth, I can be free.
0: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
1: You see, if I can know the truth, I can walk in victory.
0: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியில வாழ முடியும்.
1: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
0: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறது.
1: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
0: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார் என்று வேதம் சொல்லல.
1: Is there anywhere that says that?
0: எங்காவது வேதம் அப்படி சொல்லுதா?
1: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
0: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
1: No, no. God's will was land of milk and honey.
0: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
1: He told them, I've given the land to you.
0: அவர் சொல்லிட்டா, தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Yet they perished in the wilderness.
0: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
1: It is not God's will.
0: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
1: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
0: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
1: No, God healed all their diseases and met their needs.
0: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
1: God did miracle after miracle in their lives.
0: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
1: What more do you want?
0: இதுக்கு மேல என்ன வேணும்?
1: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
0: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொள்ள முடியல.
1: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
0: மோசே, ஆரோன், யோசுவா போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
1: What a wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
1: I wish they had understood that one little line, I have given it to thee.
0: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Given it to you.
0: கொடுத்தேன்.
1: If they had understood that they would have possessed the land.
0: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்தரித்திருப்பார்கள்.
1: Because they did not understand, they did not even enter the land.
0: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
1: Are you making an effort to understand the promises of God?
0: தேவனுடைய வாக்குத்தத்தம்
1: That is the greatest thing that you can do for your life, my friend.
0: உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
1: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them. Know what these things mean for you.
0: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும்.
1: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
0: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில வைக்கிறோமே, இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
1: I say to you again, this is a success book.
0: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புஸ்தகம்.
1: It's a winner's manual.
0: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையேடு.
1: Go to this.
0: இதுக்கு போங்க.
1: This has got it.
0: இதுல எல்லாம் இருக்கு.
1: That's why I delight myself in preaching this.
0: ஆவேல இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
1: Preaching to me is the most wonderful thing in the whole world.
0: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
1: Because I'm just taking what God has said and just telling you what it means.
0: தேவன் என்ன சொல்லியிருக்காத எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
1: It's not such a hard thing.
0: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
1: இல்ல. Because God has said some wonderful things.
0: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார்.
1: He's given all things that pertain to life and godliness by way of the precious promises.
0: விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
1: That is why they are called not just promises, they are precious promises.
0: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
1: Do you understand what it means to say precious?
0: விலையேற பெற்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
1: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
0: பாருங்க, இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
1: Why?
0: ஏன்?
1: We all have blood.
0: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
1: பட் இஃப் ஐ ஷெட் மை பிளட் ஐ கான்ட் சேவ் ஈவன் ஒன் லிட்டில் பேர்டு.
0: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரசிக்க முடியாது.
1: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாமல் ஜம்மு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஐ எம் நாட் இன் டு தட் சஃபரிங் பிஸ்னஸ்.
0: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலையெல்லாம் கிடையாது.
1: பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஷெட் இட் வாட் யூஸ் இட் ஐ கான்ட் சேவ் எனிபடி.
0: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
1: இஸ்ன்ட் இட் ரைட்?
0: இல்லையா?
1: சோ இட்ஸ் நாட் மை பிளட்.
0: என்னுடைய ரத்தம்
1: இல்லை. We all have blood but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
0: நம் எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறனாலே தான் அது விலையேற பெற்ற ரத்தம்.
1: If you all join together and gave our blood, it cannot save one person.
0: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளு கூட அது காப்பாற்றாது.
1: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
0: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
1: That is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் இயேசுவின் இரத்தத்தை விலையேறப்பட்ட இரத்தம் என்று.
1: Means there is no other blood like that. அப்படி
0: சொன்னா அந்த இரத்தத்தை போல வேற எந்த இரத்தமும் கிடையாது.
1: Rare commodity.
0: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு பொருள்.
1: You can't get it anywhere else.
0: அது வேற எங்குமே கிடைக்காது.
1: So when it says precious promises.
0: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
1: This is different from all other promises you've ever dealt with.
0: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப
1: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
0: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமே இருப்பேன் என்று.
1: Wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குறுதி.
1: But it's not a precious promise.
0: அது விலையேறப்பெற்ற வாக்குறுதி கிடையாது.
1: Sometimes you know they don't even remember giving such promises.
0: சமயத்திலே அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குறது இல்ல உங்களுக்கு.
1: Promises given.
0: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
1: But sometimes it's not lived up to.
0: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
1: But the one who has promised here is one who cannot lie.
0: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
1: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
0: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
1: He will never fail.
0: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
1: Amen.
0: Amen.
1: He will never fail.
0: தவறவே மாட்டார்.
1: Jesus never fails.
0: இயேசு தவறுவதே இல்லை.
1: We have many love failures.
0: நிறைய லவ் ஃபெயிலியரை பார்க்கறோம் நம்ம.
1: But Jesus never fails.
0: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
1: So if you just you know if you this is why it is precious promise.
0: ஆகவே தான் பாருங்க இது விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தம்.
1: So every word in the Bible is very important.
0: ஆ வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
1: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
0: அவர் இது எப்படினு சொன்னா ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
1: Everything has got something.
0: ஒவ்வொன்றுத்துல ஒன்னு இருக்கு.
1: It's got a taste, it's got a nutrition, it's got something.
0: அதுக்குன ஒரு ருசி, அதுக்குன ஒரு சத்து வகை இருக்கு.
1: So the Bible is like that.
0: வேதம் அப்படிதான்.
1: By way of precious promises he has given to us everything that pertains to life and godliness.
0: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய அனைத்தையும் தந்து விட்டார்.
1: Now why the precious promises and why all things through these precious promises?
0: ஏன் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் அனைத்துமே இந்த விலையேற வாக்குத்தத்தங்களின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why are they given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why such precious promises? Why all things pertaining to life and godliness given through the precious promise.
0: ஏன் இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் ஜீவனுக்கும் தேவபக்தியுமே எல்லாமே இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Listen to the last portion.
0: கடைசி பகுதி பாருங்க.
1: That through these you might be partakers of the divine nature having escaped the corruption that is in the world through lust.
0: நான்காம் வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
1: So that you may escape the corruption.
0: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்.
1: There's a lot of corruption. There's a lot of bad things happening in the world.
0: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
1: So that you may escape from all of those things.
0: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பி கொள்ளும்படியாக.
1: So that those things don't come and drown you and finish you.
0: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
1: So that those things do not come and overcome you.
0: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
1: So that you may get away from those things. You may escape the corruption.
0: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
1: One fellow was telling me, you know, well brother, sometimes you know maybe I need to learn something through that.
0: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படின்னாரு.
1: Maybe we learn something through that.
0: மூலம ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
1: Anything bad happening we may learn something.
0: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
1: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க. There's better ways to learn.
0: கற்றுக்கொள்ள இதை விட நல்ல வழிகளா இருக்கு.
1: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
0: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்னு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
1: Isn't that right?
0: இல்லையா?
1: I believe it.
0: Na adha nambu.
1: I learned it already.
0: Yerkana kattu kondada.
1: You want to go jump and see and learn?
0: Adu irukuda illaya nu paadu gudichi dhaan kattukanuma?
1: Why you want to learn like that?
0: Yen appadi illa kattukanum?
1: That is not the learning method that God has ordained.
0: Devan kattu koluvadhukku indha valiye unna yerpaduthi vekkala.
1: Now I have heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
0: Adhu Kristuva bodhagargal கர்த்தர் பல வழிகளே நமக்கு போதிக்கிறார் நான் பேச கேட்டிருக்கேன்
1: God you know gives you a business loss and so that he can teach you this
0: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குனா அதன் மூலமா ஒரு போதனை
1: கொடுக்க he gives you special diseases
0: சேஷமான வியாதிகள்
1: so that he can teach you through that
0: எதுக்குனா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க
1: you know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something
0: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க அது எதுக்குனா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்
1: have you not heard that
0: லாம் கேட்றீங்களா இல்லையா
1: maybe god wants to teach you something
0: வேல கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்
1: you know you don't need to learn more corruption
0: பாருங்க
1: you already learned enough
0: ஏற்கனவே கேடான காரியங்கள நிறைய கற்று கொண்டாச்சு இதுக்கு மேல கத்துக்கணுமா
1: god is not sending these things your way so that you learn what this corruption is about
0: அது இந்த கேடுனா என்ன அழிவுனானு என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது
1: no no no
0: கிடையவே கிடையாது
1: god is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises he's standing on your side so that he's expecting you to take a hold of this and escape the corruption that's why he gave
0: devan ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்க எதற்காக இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்
1: He's saying all right look in the bible just take it from under your arm and look at it
0: அத்தன சொல்லானே அந்த அக்கிலடியில இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார் அத
1: just look at it very keenly
0: ரொம்ப உன்னிப்பா கவனி
1: listen and understand what it's saying
0: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி
1: and believe it
0: அதை விசுவாசி
1: speak it
0: அதை பேசு
1: put it in your heart
0: அதை உள்ளத்துல வை
1: make a decision based on that
0: அது அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு
1: and decide and decree and it will be so unto you
0: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியே
1: God is waiting for you.
0: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
1: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
0: பாருங்க ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காய் காத்துட்டிருக்காரா? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்துட்டிருக்கிறார்.
1: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
0: ஆவேதம் பாருங்க, கர்த்தர் கை விட்டார், கர்த்தர் மறந்துட்டார் அதனால மக்கள் அழிந்து போறது கிடையாது. அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
1: They don't know what the promise is about.
0: வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னன்னே தெரியல.
1: They never take hold of it.
0: வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்வதில்லை.
1: They never stand on it.
0: அவைகள் மேல் நிற்பதில்லை.
1: They never go into it.
0: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனையே பாருங்க.
1: You see we all always like to say maybe god has something some purpose brother
0: நாம எப்பொழுதே இது சொல்லிறோம் ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம் brother நோக்கம் இருக்கலாம்
1: all the purpose is revealed here
0: சரியா நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுது
1: everything is given here
0: எல்லாமே இங்க இருக்கு
1: pertaining to life and godliness
0: ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய எல்லாமே
1: god is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life
0: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும் அவை மேல் நிற்க வேண்டும் வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் அதுதான் கர்த்தர் காத்துருக்கு
1: now the psalmist exactly that's what he has done
0: சங்கீதக்காரன் அதை தான் செய்யறான் சரியா
1: what has he done
0: என்ன செய்தான்
1: he has come to a conclusion he has decided he has come to the right conclusion
0: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு தீர்மான முடிவுக்கு வரான்
1: he has got a lot of things to be afraid of
0: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு
1: the king is after his life
0: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்
1: and you know he is at a great risk
0: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு
1: any time his life may be taken
0: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்
1: but he has now decided to live without fear
0: ஆனா இப்போது பயம் இல்லாம வாழ்வேன்னு தீர்மானம்
1: பண்ணிட்டான் why because he has decided no matter what is happening God is on his side.
0: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான் என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: God is not in my enemy's side.
0: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்துல இல்லை.
1: God is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: And then he says listen to this.
0: பிறகு அவன் சொல்றான் கவனிங்க.
1: Every word is important.
0: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Every word see man shall not live by bread alone but by every word.
0: பாருங்க மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்
1: everybody say every word
0: எல்லாரும் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தையினாலும்
1: you can't leave any word here every word is so important
0: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் ஒரு வார்த்தை கூட விட முடியாது
1: and I refer you to that wonderful phrase I will
0: அதாவது
1: I will not fear
0: அதாவது நான் பயப்பட மாட்டேன் நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்
1: I will not நான் பயப்பட மாட்டேன் he says I will not fear
0: நான் பயப்பட மாட்டேன்றான்
1: that tells me one thing about fear
0: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
1: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
0: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதான் பேசிட்டு இருக்கோம்.
1: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
0: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
1: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
0: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
1: Already done that.
0: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
1: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
0: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
1: What is the thought?
0: என்ன எண்ணம்?
1: One is God is on my side.
0: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
1: Another thing is,
0: இரண்டாவது காரியம் என்னன்னா,
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: That's a decision you have to make based on what you believe.
0: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
1: I'm not going to be afraid.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not fear.
0: நான் பயப்படவே மாட்டேன்.
1: And that tells me something about fear because this is the strongest words in English language.
0: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
1: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
0: அதாவது
1: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear, I refuse to fear, I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன் என்று சொல்லுகிறவனை ஆட்கொள்ளக்கூடிய பயம் உலகத்தில் எங்குமே கிடையாது.
1: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
0: ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்கிற அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து வரணும்.
1: It's like one person said, well brother, I'll go today before bed, I'll say five times, I will not fear, I will not fear, I will not fear.
0: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் அஞ்சு முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
1: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
0: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
1: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
0: பாருங்க, உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
1: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு இரு. No, we don't do that. A lot of people think that's what we are teaching, you know, when they teach about faith.
0: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும் போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
1: They say, well, what is this Sam Chalder teaching? If you just say it 10 times, will it happen?
0: என்ன அது சாம் சல்லர் சொல்றா, 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
1: No.
0: கிடையவே கிடையாது.
1: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
0: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
1: Isn't that right?
0: சரியா?
1: The more you say it, the more you begin to believe it.
0: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: All right?
0: சரியா?
1: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
0: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
1: It must come from the foundation of God's promise.
0: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து அது வர
1: வேணும். You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
0: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோ நீங்க சொல்லக்கூடாது.
1: They believe that and then they say, God, you know, I will not fear.
0: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன் இதையும் சொல்றது.
1: Now those two things don't go together.
0: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
1: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
0: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
1: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
0: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பிக்கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
2: You got to believe that God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
2: Get a revelation of the goodness of God towards you.
0: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கார் அதை நீங்கள் மறக்க கூடாது.
2: And then as a result of that you begin to speak these words.
0: அதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
2: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
2: Another place in Isaiah 43 we read something like this, fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
0: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: God didn't say you pray and I'll keep you from being afraid.
0: அது நீ ஜெபம் பண்ணு நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
2: He didn't say that.
0: அப்படிலாம் சொல்லல அவர்.
2: He said don't be afraid, fear not.
0: பயப்படாதே.
2: He didn't say I'll drive out the fear. No, he says don't fear.
0: நாம் பயத்தை விரட்டி அடிக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல பயப்படாதேன்றாரு.
2: Don't do it.
0: அதை செய்யாதே.
2: Now when God says don't do it.
0: பாருங்க கர்த்தரே அதை செய்யாதேன்னு சொல்லும்போது
2: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear then it's possible for you to do it.
0: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
2: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
0: பாருங்க ஒருத்தர் கார் சாவி எங்கள கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா
2: then that means I'm free to drive this car.
0: அதனால என்ன அர்த்தம்னா அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
2: Now if I know driving I'll take it and drive it.
0: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
2: If I don't know driving then I can go learn and then come back and take this.
0: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
2: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
0: ஆனா
2: I have the freedom to drive it, I can do it.
0: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்போ வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
2: So when God says fear not,
0: தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்போது
2: I have redeemed you, I am with you.
0: நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை
2: மீட்டு கொண்டேன். Called you by my name.
0: பெயர் சொல்லி உன்னை
2: அழைத்திருக்கிறேன். Don't be afraid.
0: நீ பயப்படாதே.
2: When he says that,
0: அவர் அப்படி சொல்லும்போது
2: that means I can live without fear.
0: அவருடைய அர்த்தம் என்ன, நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்.
2: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn that.
0: ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு, ஆனால் அதை எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
2: Just like I don't know how to drive the car but the man said you can drive it, you know I'm going to go learn it. You can learn how you can keep from fear but the thing is you must believe that you can live without fear because God said fear not.
0: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததனால எனக்கு ஓட்ட தெரியலனால போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
2: When God promised Abraham that he'll give him a child in his old age.
0: பாருங்க முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது
2: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
0: பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
2: He did not stagger, he didn't go this way one time and that way, you know, well God will do it, maybe God will do it, you know.
0: பாருங்க அவன் தடுமாறல, அலசடி படல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படின்னு.
2: He didn't, you know, he did not know how it can possibly come to pass, it can happen, how it can happen in that old age.
0: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் எண்ணல.
2: Did he know that?
0: அவனுக்கு தெரியுமா?
2: Can he explain scientifically how this is going to take place?
0: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
2: அப்படினு? But God said I'll give you.
0: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
2: He doesn't know how it can happen.
0: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
2: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
0: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
2: The same way,
0: அதே போல
2: when God says do not fear, I'm with you,
0: பயப்படாதே,
2: I have redeemed you,
0: That is how
2: the way out of fear begins.
0: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
2: Let me say something about the devil's role here in fear.
0: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்யறான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
2: The devil uses fear for sure.
0: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
2: When you are afraid, he uses that fear.
0: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
2: When threatening situations happen, he uses that fear.
0: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
2: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
0: பாருங்க, அவன் இருக்குறதாம் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு?
2: Some people say, well brother, that's not right.
0: சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர், அதெல்லாம் சரியே கிடையாது.
2: He invented sin.
0: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
2: No, no, no, he didn't invent sin.
0: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
2: He just thwarted righteousness.
0: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
2: That's all.
0: அவ்வளவுதான்.
2: He didn't invent sin.
0: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
2: He just thwarted righteousness.
0: நீதியை திரித்தான்.
2: That's what sin is all about.
0: பாவம் சொன்னா அதுதான்.
2: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
0: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
2: So the devil has never invented anything.
0: ஆகவே பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல.
2: He is not an inventor, he is not a creator.
0: அவன் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
2: He is just a user and usurper.
0: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
2: That's all.
0: அவ்வளவுதான்.
2: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
0: ஆகவே பயத்தை பத்தி நினைக்கும் போது அது பிசாசுனால வந்தது, பிசாசை கண்டுபிடிச்சது, ஆகவே என் மேல அதுக்கு ரொம்ப சக்தி எல்லாம் இருக்கு அப்படியே நினைக்காதீங்க.
2: No.
0: கிடையாது.
2: Because the devil is not that powerful.
0: ஏனா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன்
2: அல்ல. He is not an inventor, he has not invented anything.
0: அவன் கண்டுபிடிக்கிறவன் அல்ல, இதுவரை எதையும் கண்டுபிடித்தவனும் அல்ல.
2: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
0: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
2: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
0: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாஸ் என்ன செய்கிறான் பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
2: That's all.
0: அவ்வளவுதான்.
2: That's become a law.
0: அது ஒரு பிரமாணம் அது.
2: For example,
0: உதாரணத்துக்கு,
2: the world says seeing is believing.
0: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
2: பார்த்தா நம்புவேன். ரைட்,
0: சரியா?
2: Seeing is believing.
0: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
2: many Thomases are there in the world.
0: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
2: இருக்காங்க. Only when I see, I'll believe.
0: நான் பார்த்தாதான் நம்புவேனே.
2: I must see.
0: நான் பார்க்கணும்.
2: Then only I'll believe.
0: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
2: But the Bible says,
0: ஆனா வேதம் சொல்லுகிறது,
2: believing is seeing.
0: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
2: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
0: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
2: ஹலோ
0: ஹலோ,
2: the Bible teaches exactly the opposite.
0: வேதம் நேர் எதிராக போதிக்கிறது.
2: The world says exactly the other way around.
0: உலகம் பாருங்க, அதுக்கு நேர் எதிராக சொல்லுகிறது.
2: Let me give you another example.
0: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
2: The world says if you just get enough you'll be rich.
0: உலகம் என்ன சொல்லுது? போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும், நீ பணக்காரன்
2: அப்படின்னு. If you just gather enough and accumulate enough, you'll be rich.
0: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
2: If you just hoard, you'll be rich.
0: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
2: If you just save and just accumulate wealth, you'll be rich.
0: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
2: But you never read that in the Bible.
0: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
2: The Bible says give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together. Totally different.
0: பாருங்க, வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
2: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
0: பாருங்க, பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
2: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
0: பாருங்க, பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமாக்காதீங்க, மனுஷனுக்கும் சமமா இருக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
2: The Bible says he is their ministering spirits. When the angels were created, they were created as ministering spirits.
0: பாருங்க, வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
2: And when this angel became a fallen angel and became the devil,
0: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
2: he was stripped of all authority and power and thrown out.
1: out of heaven.
3: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசியறியப்பட்டார்.
1: So have a proper idea about the devil.
3: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
1: He just can't do anything and everything that you imagine.
3: அதாவது நீங்க என்னமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அது மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிர
1: முடியும். Oh the devil may do this brother.
3: ஓ பிசாசு இத செஞ்சிரவான.
1: He's not such a big shot.
3: அவ அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது.
1: He just can't do anything that he thinks he can.
3: அதாவது
1: No, he cannot do anything that you think that he can.
3: நீங்க விசாசிதெல்லாம் பண்ணிடுவானோ நினைக்கிறீங்களா அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
1: Because he is not that big, he is not all powerful.
3: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
1: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
3: நான் சொன்னல்லையா உங்களுக்கு 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல வரானாம்.
1: Why does he have to seek whom he may devour?
3: ஏன் யாரை விழுங்கலான வகை தேடுகிறான்?
1: Because he cannot devour everybody.
3: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
1: If a person says I will not fear, he cannot devour that person.
3: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
1: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
3: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
1: I say this because too many Christian people are afraid of the devil.
3: ஏன்னா சொல்லனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்து இருக்காங்க.
1: Oh brother, just pray brother, the devil may do anything.
3: உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
1: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
3: Eden thodathukulla vandhan Adam Eva-la paartha avlo porama avanukku.
1: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
3: Devani pole ivan aaga varumnan ana inga rendu peru devani poleve bhoomila irukranga.
1: He knew the laws of God. He knew the laws of God.
3: Devudeya pramanangala avan nalla arindhu veithirundavan.
1: So that is why he said I will exalt my throne above the heavens. He thought even he says that he'll become that.
3: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும் அதெல்லாம்.
1: He's trying to exercise some faith, you know. I will become God.
3: நான் தேவனாவேன்.
1: I will exalt myself above the throne of God.
3: தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்.
1: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
3: தேவன் பேசுகிறவர் பேசுகிற எல்லாமே அப்படியே ஆகிறது என்பதை அவன் கண்டான்.
1: So he said, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
3: அவன பாக்குற ஒருவேளை எல்லாம் இப்படிதான் வேலை செய்யுமோ சரி நானும் பேசுறேன் தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றான்.
1: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing. You know.
3: பாருங்க நடந்தது வேற கர்த்தர் சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
1: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
3: தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவன் ஆகவே தான் அதை செயல்படுத்த பார்க்கறான்.
1: And he knows exactly how life works.
3: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
1: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
3: ஆவே தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருகிறான் இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறான்.
1: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
3: பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரம் வல்லமை மாட்சிமை மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது வெறும் கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
1: பிஃபோர் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் நதிங்.
3: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
1: ஆடம் அண்ட் ஈவ் வர் இன் தி இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். தே ஹட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி கிரியேட்டட் திங் அண்ட் ஹட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங்.
3: ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
1: சோ ஹி யூசஸ் டிசெப்ஷன்.
3: ஆகவே தான் வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
3: ஏனா கழுத்து பிடிச்சு அவளை செய்ய வைக்க கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
1: He uses deception.
3: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: And so deceivingly he talks to them.
3: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
1: And got them doing what he wanted them to do.
3: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும்னு நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
1: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
3: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தான் பிடிங்கி கொண்டான்.
1: Now, one of the, you know, we've studied Genesis a lot in this church.
3: You
1: would think we have heard everything we can hear from Genesis.
3: Here's
1: one more thing you haven't heard. You know, what are the first words recorded in the Bible, man speaking to God? The first words that man spoke to God.
3: மனுஷன் தேவனோடு கூட பேசின முதல் வார்த்தைகள்.
1: You know what was the first word?
3: என்ன தெரியுமா?
1: That man spoke to God.
3: மனுஷன் தேவனோடு பேசின முதல் வார்த்தை.
1: When God said, "What happened, Adam? Why are you hiding?" He said, "I was afraid."
3: ஆதாமே என்ன ஆயிற்று? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கான்னு கேட்டபோது அவன் சொன்னான், "நான் பயப்படுகிறதுனாலே அப்படின்னு."
1: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although all that fellowship material is not given here, not written
3: here.
1: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, "I was afraid."
3: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம், பேசின முதல் வார்த்தை என்னன்னா, நான் பயந்து அப்படினு.
1: Trying to show you where fear originates from.
3: பயம் எங்கிருந்து வருகிறது அதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
1: Satan didn't bring this power called fear and put inside.
3: பயம் என்கிற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
1: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
3: அவன் அதை தயாரிக்கவும் இல்லை, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
1: What did he do? Where did this fear come from?
3: அவன் என்ன செய்தான்? அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
1: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
3: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த

0: என்ன செய்யுதுன்னு பாருங்க.
1: You will learn exactly what faith does.
0: பிறகு விசுவாசம் என்ன செய்யற என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
1: Because fear and faith are exactly the same thing, yeah, but the opposite.
0: ஏனா பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
1: What I'm teaching about faith is unbelievable to people. They say, oh my god, you know, he says whatever you believe will come to pass, will come to pass, and if you say that, it will come to pass.
0: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் இதெல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரு அப்படின்றாங்க.
1: I didn't say that, Jesus said that.
0: நான் அத சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
1: You believe without doubt in your heart and say with your mouth, it will be so.
0: வாயினால சொல்லி இதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
1: All right, you don't believe that.
0: சரி, அத நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
1: Let's go to fear and find out from there.
0: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
1: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
0: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது.
1: Your fear becomes reality.
0: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
1: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
0: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
1: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
0: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
1: Where did your failures come from?
0: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
1: It came from the fear factor.
0: அந்த பயத்தில் இருந்து வந்தது.
1: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
0: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
1: People believe, people fear that they will lose their life, people fear that they lose their job, they lose their wife, they lose their money or whatever, you know.
0: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
1: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
0: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் பயம், பயம், பயம்.
1: That is what has become the reality.
0: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
1: You literally produce what you feared.
0: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
1: That's the truth.
0: அதான் சத்தியம்.
1: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
0: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள், எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிறது.
1: Fear has the power and the ability to produce.
0: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
1: Whatever you fear, that will surely happen.
0: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
1: Faith is the same way. Whatever you believe, it will surely become.
0: அதே போலதான் விசுவாசமும், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
1: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
0: ஏன் அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது? அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
1: From the day that man fell into sin,
0: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
1: faith became fear.
0: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
1: Love became hate.
0: அன்பு வெறுப்பானது.
1: Prosperity became poverty.
0: செழிப்பு தரித்திரமானது.
1: Peace became despondency, turmoil.
0: சமாதானம் குழப்பமாக, கலவரமாக மாறியது.
1: Health became sickness.
0: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
1: Hello.
0: Hello.
1: Now I'm going to say something in closing.
0: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
1: Because without this we cannot close.
0: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
1: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
0: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான், அவ்வளவுதான்.
1: Faith and turned it into fear.
0: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
1: Took love and turned it into hate.
0: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
1: Took prosperity and turned it into poverty.
0: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
1: Took peace and turned it into turmoil.
0: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
1: Took health and turned it into sickness.
0: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
1: Right?
0: சரியா?
1: So I am saying to you this.
0: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
1: When you see sickness,
0: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
1: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
0: இது தேவனுடைய பிரமாணம், அப்படியே அதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
1: Don't be afraid of that.
0: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
1: Because on the other side of it is health.
0: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம், சுகம் இருக்கிறது.

0: If there is sickness, there is health.
1: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
0: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
1: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
0: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
1: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசுறோம். எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
1: பாருங்க இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதில்ல. வியாதியை பார்த்து என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. Don't say, well brother, I have not read the Bible, where are the promises?
1: ஐயோ நான் பைபிள் வாசதே கிடையாது, வாக்குத்தத்தெல்லாம் எங்க இருக்கு brother னு கேட்காதீங்க.
0: Are you seeing sickness?
1: வியாதியை பாக்குறீங்களா?
0: I've told you, devil never invented anything, he cannot bring anything, he cannot put anything. He took health and turned it into this.
1: நான் சொன்ன இல்லையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
0: If he can do that,
1: அவனால அப்படி செய்ய முடியும்.
0: God can take you from where you are and turn it into health.
1: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: When you see poverty,
1: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: don't be in the fear and the grip of poverty.
1: அந்த தரித்திரத்தின் பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டாம்.
0: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
0: Where did poverty come from?
1: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
0: He took the prosperity and turned it into poverty.
1: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
0: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
1: வல்லமே இல்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த கருபூர்வங்கொண்ட பிசாசு
0: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
1: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
0: The almighty God who created the heaven and earth and everything in it will 1,000 times more take you from your poverty into prosperity.
1: அப்படி என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1,000 மடங்கு அதிக செழிப்புக்கு கொண்டு செல்வார்.
0: I do not believe in poverty. I am not afraid of poverty.
1: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
0: கிடையாது. Not afraid of sickness.
1: வியாதியை கண்டு பயப்படுவதில்லை.
0: Because if the devil can do this, then God can do 1,000 more.
1: என்ன பிசாசுனால இப்படி செய்ய முடியுமா? தேவன் 1,000 மடங்கு அதை விட அதிகமாக செய்ய முடியும்.
0: And I see poverty. I see prosperity on the other side. I know it's there.
1: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
0: It's there.
1: அது இருக்கு.
0: See, there is north and south.
1: பாருங்க வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
0: Right? Two opposite sides.
1: ரெண்டு எதிர் துருவங்க.
0: So you go from north to south.
1: ஆகவே
0: you go from north to south.
1: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
0: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
1: பாருங்க தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா வடக்கு தான் போவீங்க.
0: Sure.
1: நிச்சயமா.
0: There is no more south further than that.
1: ஏன்னா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
0: You are going north.
1: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
0: There is east and west.
1: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
0: Right? You go from west to east.
1: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
0: Then when you pass east, you are again going west.
1: கிழக்கு தாண்டி பிறகு மறுபடியும் எங்க போறீங்கனா மேற்கு நோக்கி தான் போவீங்க.
0: Hello.
1: Hello.
0: That's the way it is.
1: அப்படிதான் அது.
0: And I say to you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: On the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
1: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது. தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
0: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing. Healing is there for you.
1: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதே மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: On the opposite side, it's there.
1: எதிர்பக்கத்துல இருக்குதெல்லாம்.
0: When you see turmoil, confusion,
1: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
1: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: It's there.
1: இருக்கு.
0: Very simple.
1: அவ்வளோ எளிமையானது அது.
0: It's there.
1: இருக்கு, அங்க இருக்கு.
0: When you see hate,
1: பகைமையை பார்க்கும்போது,
0: that's not the end of the road.
1: அதுதான் முடிவுன் கிடையாது.
0: No. Just keep going.
1: தொடர்ந்து போங்க.
0: There is love on the other side.
1: ஒரு பக்கத்துல அன்பு இருக்கிறது.
0: Whatever hate can do, love can do much more than that.
1: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
0: In the positive way.
1: முற்போக்கான விதத்தில்.
0: Amen.
1: Amen.
0: See, this is how you deal with fear.
1: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
0: You see a problem, immediately think the opposite.
1: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியாக எதிர்ப்பக்கம் பாருங்க, அதாவது பதிலை பாருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
1: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
0: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அது பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
1: இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்குவேல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாக்கிடுவாங்க.
0: Big problem brother.
1: பெரிய பிரச்சனை.
0: Oh, you don't understand my problem.
1: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே
0: இல்லை. Anybody in the world has this big problem.
1: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
0: All I'm saying is now you understood the problem, just think about the answer in Jesus Christ. That's much more wonderful. If there is problem, I tell you there is answer.
1: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
0: Hello. There is a problem, there is an answer.
1: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
0: For every lock there is a key.
1: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
0: Isn't that right? There's an answer.
1: பதில் இருக்குறது.
0: Don't be worrying about the locked lock.
1: ஆகவே பூட்டி இருக்குன்னாதீங்க.
0: Just the key, just as soon as you found the key, it'll just open.
1: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
0: The key is the promise of God.
1: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
0: It'll open the blessings of God for you.
1: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
0: It'll bring God's answer for you.
1: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
0: I want to quit right now because if I start going, then it'll take another hour to finish.
1: இங்கே நிறுத்துறோம். ஏன்னா தொடர்ந்தனா இன்னும் ஒரு மணி நேரம் ஆக முடியுது.
0: I was going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
1: இத வசனத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்பறேன், ஆனா அடுத்த வாரம் அதை செய்றேன்.
0: Because you need some time for that.
1: ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
0: But thank God we have all the time.
1: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
0: If there is this Sunday, there is always the next Sunday.
1: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு
0: இருக்கு. Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.
1: பயப்படாதீங்க, 7th நாள்

0: என்னப்பா சீக்கிரமா வரேன்னு சொன்னாப்ல, இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா.
1: ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு
0: என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல.
1: வாங்கடா வாங்கடா வாங்கடா.

0: பிரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சாபன் சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா, டைம் ஆச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா? சர்வதேசம்.
5: ஐயா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே, வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க, ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
4: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: கொட்டுவியா?
0: இருக்காங்க போதகர், இருக்காங்க இசை மேதாவிகள், இருக்காங்க ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போதும், நிறுத்துக்கியா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமாயா இது? தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய. பாஸ்டர், ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சேர்த்தா ஏன் உட்காந்துட்டீங்க? வாங்க போல.
4: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா பண்ணல. அந்த காலத்துல
3: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
5: பாஸ்டர்,
3: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
5: போகத்தானே செய்வாங்க.
3: என்ன பாஸ் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன நடந்தது?
5: செல்ஃபி எடுக்கும் போய் தெரியும்.
6: இந்த சர்ச்சை ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
6: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
5: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே.
5: ஆனா நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் இப்படி தானே பண்றாங்க.
7: பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க?
5: பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
6: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
5: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்ருக்குறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷ தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டர் வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னால் அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடையை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏன்னா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடணும்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்? தம்முடைய சீடலை பார்த்து, நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள்லாம் யூ ஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்னா இருக்கணுங்க நீங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போத்தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது, தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நானும் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:1 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள், இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொண்ட, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டு. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, we have to be closely connected with Christ. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால கூட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க, ஏணி வச்சால் தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் கிறிஸ்தவள் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநார் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவோம்? ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாத இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரொம்ப டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் அன் யூ பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறல. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்கள்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோடு இருந்தால்
அப்போஸ்தலர்கள் 10:30 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஒளி செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநாதர் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வாருங்க நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இன்றைய உங்களுக்கு அற்புதம் நடக்குமா நான் வந்து என்ன செய்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம்னு நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்குறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்குறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்குறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்குறோம். அங்கே யார் இருக்கிறா? அவர் இருக்கிறார். யார்? இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்குறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும். ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும்? தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போடுவாங்க. அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பி, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணும்னா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றைக்கு அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறான்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புற போக விட்டுருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அது இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறோம், பிசாசாரவன் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கிட்டு தான் நீ என்ன செய்யார். நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பொருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா? முடியாது. அவர் கட்சி ஆள்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு சில சபைகளில் கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு சொன்ன செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்கிறேன், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன்,
அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க. நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆர்டர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு ஒருத்தர் எழுப்பி, நீ கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுனார் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார் நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறாருன்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திருப்புதலை கொடுத்தார், வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க. ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். என்னங்க சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமா, இது ஆண்டவருக்கு கிட்ட பேர் இல்லை, 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிறீங்க, காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 20 காசு கிடைப்பதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே. நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலனா நான் போக முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்ல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்கம் ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்டா வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேறு வழி இல்லை, அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேடுற, அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போனாக்க காசக பைபிள் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கம் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தார், ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருவாங்கல்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமான அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான். நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனை காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவர் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டே இருக்கிற என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்வார். எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது? எல்லாரையும் ஆபிரகாமை போல் இப்போ காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார். ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிறத எல்லாம் தருவார்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ. எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது
முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத. இந்த நன்மை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை. இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்க நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சியின் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காலம் ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதில் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறான்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி, போல எப்பக்கத்திலேயே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டாரு? எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. யூ ஆர் பி கிரஸ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரையல்ஸ். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்துல குறைவிட்டு விட்டது. அப்போ சரி, பகுலிப்பொழுது போதும் என்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன், போதும் என்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சமயம் போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவர்களாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்துருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வாண்ட்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும். அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக
வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே தான் பிலிப்பி 4:11 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், எந்த நிலைமையிலும் இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன், எல்லாவற்றையும் இழந்தது போல் எங்கேயோ போய் என்ன செய்வேன், பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதம் வாங்கிறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்க. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யூல் பி பிளஸ்டட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்கள் இருந்தால் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகளெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க, கிடைக்குங்கிறாங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேலை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசைத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உம் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதா இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெபம் பண்ணேங்க, மணிக்கடங்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்தத்தின் மத்தியில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெபம் பண்ணால் அவர் கேட்காது, வான முறை போகணும் இல்லாது. அப்புறம் ரொம்ப உரத்த சத்தம் தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்னைக்கு மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க, பிளஸ்ஸட் த்ரோட், வேற யாருக்கும்னா நோயே வந்துடும். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ. சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்லை, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்லை. சமீபத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன்.
அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவாக இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரள அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நானும் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளத்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி நிர்மலா யார் அந்த நிர்மலா செல்லப்பா ராயப்பா அரளப்பா பையப்பான்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேருக்கு பேரில் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாச அளவு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும். அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர். அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குனா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தி இருந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு. அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊறுபட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது, இவர் கையை வர பிடிச்சி வச்சிருக்கிறார். அவர் என்ன இருந்தார்

0: வந்துட்டாங்க, எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு. தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது, ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்குற நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன், அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க. கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ, ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது, ஆசிரியரோடு பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க, போதகர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதை தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் இன்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன, தேவ சித்தம் இல்லையா. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். ஒன்று யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வதி ஆபிரகம் ஆசீர்வதியும் அப்படி கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் செய்வேன், சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனால் அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும், அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம்னு பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலசில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம், இன்றைக்கி அபிஷேகம் மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப் வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கிறாங்க அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தால் எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டு தான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்க, அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 Corinthians 3:17 வாசிங்க. 2 Corinthians 3:17, கர்த்தரே ஆவியானவர்
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு, எதில் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவிடல் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்ப இயேசுவோடு இணைந்திருந்தா மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும்?

0: நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா? இன்னைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா? பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணீங்களோ அது வேறு விஷயம். சாம்பார் செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு மூணு நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்ச சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடும். இப்போ என்ன பண்ணுறோம்? ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு. நல்லா செஞ்சு போடுங்க பிரதர், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது? ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை அங்கே இருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான்? வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனக்கு சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறில் அவர் பார்க்காதபடி வாழ அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும்? நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம்? அன்றைக்கி போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான்னு நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும்? வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் எட்டாம் அத்தியாயத்தினுடைய 29 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹி இஸ் நாட் லீவிங் மீ அலோன் என் ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம். அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களுடைய உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்ருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துகிறோம், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்து கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்குது. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. டூ எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, ஒரு பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது, நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி நான் ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன, ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால், பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம். எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்ட இப்போ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவிட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்குது, கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவர்களுக்கே தெரியாது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது ஒரு பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்கிற நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போகிற நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக, நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினரி லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையே நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்னுடைய விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்கிற நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரியம் சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்ட கூட நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ, யூ ஆர் லீடிங் த செல்ஃப் ரைச்சஸ் லைஃப். நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன்ன் பண்ணுறேன். போதுமா ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன், யார் காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல, வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிற மிக முக்கியமான வேலையை தான் இந்த கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜப கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறாள், நீங்கள் எங்களுடைய ஜப கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜப விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க, காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்னா அந்த தகப்பன் என்ன பண்ணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு தெருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.5% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். கிறிஸ்து மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசனுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, இயேசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதகருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும், மக்கள் பாருங்கள் லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும் ஐயா? ஒரு ஊழியக்காரர் 8000 பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லைங்க, ஜபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்தில் ஜெபித்தால் கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறான். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வரவிடாதபடிக்கு இட்டையில் நின்று கொண்டிருக்கிற பழைய ஏற்பாடு போல. எங்கள் வழியாக தான் அங்கே போகணும், That's not the plan of God. That's not the will of God. எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்கள் மத்தியில் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
1: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: மனிதன் செய்யும் பாவங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிங்கருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்பாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்களே, வேதத்திலே ரோமர் 1 அதிகாரத்திலே மனிதனுடைய 23 விதமான பாவ சிந்தனைகளும் பாவ செயல்கள் எவைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஒரு மனிதனுடைய மனதிலே பாவ சிந்தனைகளாக வருகிறது என்றால், எந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை தேட அவனுக்கு ஆர்வம் இல்லையோ, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இல்லையோ, அந்த மனதிலே இத்தகைய பாவ சிந்தனைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ சிந்தனைகள் பாவ செயல்களாக மாறுகின்றன. இந்த பாவங்களை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அது தேவன் வைத்திருக்கிற நீதியான நியாய தீர்ப்பாகிய மரணமே. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய நரகாக்கினை தண்டனை, அக்கினி கடலிலே போடப்படுகிற ஒரு தண்டனையை குறிக்கிறது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை உண்டு, அது நியாய தீர்ப்பிலே அது விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர்.

0: வழி நடத்தி செல்வாராக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட்.
0: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலக முறையீட்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராக. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
1: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட் என்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
0: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
1: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டின பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் ஃபேமிலியில், என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்கக்கிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து, அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு, அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1, +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
0: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று
1: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே, ஆராதனை ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த அந்த

0: நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போது மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது, என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னா. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற பிரச்சனை இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஸோ ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்படாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சட்டனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்று படிக்க மாட்டான், இது தத்தி இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனா யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்புலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு, கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அதை விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தால் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்பா சொல்லிட்டார், இனி உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும் போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார்னு நான் நம்புகிறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையாக கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண,
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு
1: சரி சொல்லுங்கள்.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தால 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காத, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும், இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இன்றைக்கி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன். ஆண்டவர், எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படித்ததுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி, தெரு மினிஸ்ட்ரி, இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா
0: என்னுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கூத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதத்துக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு நீ அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ள பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டுன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட்டெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம், அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். பார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர் அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பேட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் பாஸ்டர். யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணன் அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணானே, எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, யாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் அவன் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லன்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெலாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ எந்த இல்லை, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்துலேருந்து கத்துற என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்துற என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டர் வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கர்த்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சீங்க, எப்படி தொடங்குனீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் April 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா நான் அப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிற நான் வாங்குற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஒரு ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதஷ்ட ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு, அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய ஒரு 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம், காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னேன். நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு, நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ண முடியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு, அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR-ஆ எங்கள் பேரணம்பட்டிலே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR-ஆ நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப், இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டர்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் உழுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவன் நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன். ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்கள் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு 2 பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி ஃபஸ்ட்டு. ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை, அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா, பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்துலேருந்து நான் ஜெபம் பண்ணேன்னா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமர அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே. என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே. என்னை படிக்க வச்சிங்க, ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு, வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி. கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன். ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படியெல்லாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கு நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிக 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்துக்குள்ளே வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மணவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு, என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மணவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லூரியாக இருக்கிறேன்.

0: service of the month June.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you, Lord.
0: Thank you, Lord.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்து இருக்காங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
0: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say,
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வரமாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
0: Those who want to come, please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க, எல்லாமே ஏஞ்சிங்க.
0: Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி, அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்னு சொல்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
0: Rise up when I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி, உட்காருங்க.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது,
0: when you sing,
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
0: If you raise, you cannot stand.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: சார், நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்க எல்லாம் கையுயர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands. I want to learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கையுயர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus? Have you learnt?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learnt.
1: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: He is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி, அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
0: That's all.
1: சரி, பரவாயில்ல. இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: எல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Hallelujah.
0: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You will become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you will become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்ல.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: And the believers don't send the children for Sunday school.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
0: When they come.
1: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
0: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
0: When it is grown up.
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
0: When they resist parents.
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
0: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
0: And we could not be controlled. Lot of missives.
1: ஜோம் பண்ணுங்க.
0: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
0: When they come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் சின்ன வயதிலேயே நீங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தீங்களா?
0: இஃப் யூ சென்ட் தம் அட் த டைம் ஆஃப் சில்ட்ரன்
1: நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
0: நீ நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: Parents are not sending your children for this Sunday class or summer time.
1: அதே போல அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்னது அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: you have to print the notice,
1: banners போடணும்,
0: put the banner,
1: அதெல்லாம் இருக்கு,
0: it is there.
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: you have to give food to them,
1: பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்,
0: you have to get prize.
1: அதோட மாத்திரம் இல்லை,
0: not only that,
1: டீச்சர்ஸுங்க டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் ஷுட் பி டெடிக்கேட்டட்.
1: 8 மணிக்கு இங்கே வரணும்,
0: ஹவ் டு கம் அட் 8 o'clock.
1: 6 மணிக்கு எழுந்தா தான் 8 மணிக்கு வர முடியும்,
0: ஹவ் டு வேக் அப் அட் 6 o'clock.
1: அல்லேலூயா,
0: கம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: பிரைஸ் பி அன்டு காட்.
1: 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
0: தே ஈட் பிரேக்ஃபாஸ்ட்,
1: வருவாங்க,
0: தே ஜஸ்ட் கம்.
1: அப்புறம் வேகாத வெயிலில் திரும்பி போகணும்,
0: தே ஹவ் டு கோ பேக் அட் த
1: ஹீட். டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
0: tough to the teachers.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ana evlo kashtapattalum
0: though they suffer
1: the siruvargalai aadhayapaduthikolvadharku or sariyana or tharanam
0: right time to gain the children.
1: Hallelujah. Armiyana devunde pilligale
0: dear children of God
1: anal naanga nam announce pannirundom siruvar uliya nadakapodu
0: we announce about the children ellarum
1: kaanikka kudunga
0: to give offering
1: abrina indha mura paathinaalla சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
0: Only few have given offering to the children.
1: காணிக்க கொடுக்கல.
0: Many did not give.
1: சரி. அல்லது இந்த சிறுவர் ஊழியத்துல வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளல.
0: You would have participated in the children ministry.
1: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: Why such?
1: அநேக விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: many believers think
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: this is children ministry,
1: இது சிறுவர் ஊழியம் தானே,
0: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: it's not so important,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: sunday is important,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: I will come and
1: hallelujah
0: very strong
1: fat
0: food.
1: சாப்பிடணும் சொல்லுங்க,
0: how to eat,
1: என்ன ஆகாரம்,
0: what food,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: fat one.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
0: If it is brief, not enough, I should
1: நான் நல்லா சாப்பிடணும்,
0: I should eat well,
1: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்,
0: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
0: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
0: about young men,
1: யார பற்றியும் எனக்கு கவலை கிடையாது,
0: I don't bother.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் பெரியமானவர்களே,
0: yes dear,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: the Lord said,
1: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா,
0: for the elders,
1: இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
0: மத்தேயு
1: 18 அதிகாரத்தில்
0: 18
1: வாசித்து பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
0: who is greatest in the kingdom of heaven,
1: எங்களுக்கு position வேணும்,
0: we want to have good position.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல,
0: people don't take responsibility in the church.
1: அதே ஒரு secretary post கொடுத்தா,
0: if you give a secretary post,
1: chairman post கொடுத்தா,
0: chairman post,
1: treasurer post கொடுத்தா,
0: or treasurer post,
1: வருவாங்க,
0: they may come.
1: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
0: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
1: கை வைத்து காமிங்க பார்க்கலாம்,
0: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்,
1: ஐயோ
0: லீவ் கம்,
1: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது,
0: ஐ கே நாட் டு சச் வேர்ட்ஸ்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க,
0: கிவ் மீ குட் பொசிஷன்,
1: அப்பதான் நாங்க வருவோம்,
0: தென் ஒன்லி வி கம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: பாய் போடுறீங்களா?
0: ஐயோ
1: அது கூட வேண்டாங்க,
0: I don't need that.
1: Chair போடுறீங்களா?
0: Do you put chair?
1: சரி, chair-அ துடைக்கிறீங்களா?
0: Do you wipe the chair.
1: Adala kashtam.
0: It is difficult.
1: Hallelujah. Adu maadhiri aandavarukku poi kekkranga.
0: They hear.
1: Enna kekkranga?
0: What did they ask?
1: Ippa engalukku enna? Engalukku enna? Naanga yaar periyavana irukkanum?
0: Who will be greater?
1: Hallelujah. Appappo paathukuvaanga.
0: They just check.
1: Naan periyavana, ivar periyavara.
0: Am I great or he is great?
1: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
0: Who is greater?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you listening?
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னொரு பாட்டு குடுமாண்டே. Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you looking at here?
1: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க. ஏஞ்சி நில்லுங்க.
0: Rise up.
1: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
0: Just take this is the candle.
1: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
0: Just burn it.
1: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
0: Another candle.
1: இது முன்னாலே பற்ற வச்சாச்சு.
0: Already it is matched.
1: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த
0: வச்சிருக்கேன்.
1: இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி
0: இருக்கும் இல்லையா?
1: எத்தனை பேருக்கு தெரியுது?
0: How many of you seeing that?
1: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
0: Which is the greater candle?
1: எது?
0: Which one?
1: நம்ம லெப்ட் ஆர் ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
0: Which is greater?
1: இதானே பெருசு. Hallelujah.
0: Hallelujah.
1: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் இல்ல,
0: the world people
1: போதுபார், பெருசு போதுபாருன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல.
0: When they are becoming old they say.
1: இதுல பெருசு, இதான் பெருசு.
0: This is not greater one, the other one is.
1: நம்ம வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
0: Only little left out.
1: எரிஞ்சிச்சு.
0: It is burnt already.
1: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
0: Now only it started.
1: இதா சிறுசு.
0: Small one.
1: இதா நீங்க.
0: That is you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதா பெருசுன்றீங்க இல்லையா?
0: But you say that is greater one.
1: ஓ நல்லா தெரிஞ்சீங்க. உட்காரு.
0: Please sit down.
1: ஓ சிறு பிள்ளைகள்.
0: Children.
1: Hallelujah. Hallelujah. யார் முக்கியம் இதுல?
0: Who is important?
1: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
0: Children are important or not?
1: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனாய் இருப்பான்.
0: Who will be greater?
1: அப்போ வாசிங்க பிரதர், என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
0: Third verse.
1: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்.
0: Greater or
1: முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியை பாரு.
0: Look at how can you come inside.
1: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
0: Then you can think whether you are great or not.
1: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல.
0: There is a question.
1: அப்ப பரலோகத்துல உள்ள போகணும்னா என்ன டிக்கெட்?
0: What is the ticket to enter into heaven?
1: என்ன டிக்கெட்?
0: What ticket?
1: மனம் திரும்பி.
0: Repent.
1: எப்படி மனம் திரும்பி?
0: Be converted.
1: யாரை போல மாறணும்?
0: How to become?
1: Hallelujah.
0: Become as little children.
1: யாரை போல மாறணும்?
0: How to become?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: ஒரு குட்டி பையன் ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
0: Any small boy please come.
1: அட இங்க இங்க இங்க வாப்பா.
0: கம் ஹியர்.
1: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
0: எனி ஸ்மால்
1: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாராவது.
0: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
1: பெரியவனாகிறியாப்பா.
0: யூ ஆர் பிக் ஒன்.
1: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
0: இன்னும்
1: குட்டி பையன் யாராவது காணா?
0: எனி ஸ்மால் ஒன்.
1: நீ சின்ன பிள்ளையா?
0: ஆர் யூ ஸ்மால்?
1: கம். நீ தான் கீழ்படுகிற.
0: You are obeying.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
0: How to become?
1: யார் மாதிரி?
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான். சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
0: But immediately.
1: சொல்லுங்க. கீழ்படிந்தார்.
0: சொன்ன
1: என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: Go and sit.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சொன்ன என்ன செய்தாரு?
0: Immediately
1: கீழ்படிறார்.
0: He obeyed.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
0: as little children,
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
0: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: why the Lord is giving importance?
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: in Genesis,
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood the heart is so evil.
1: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
0: you are thinking a child.
1: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
0: child,
1: ஒன்னு தெரியாத பிள்ளைங்க தான்.
0: Of course they don't know anything. They are very small.
1: Hallelujah,
0: hallelujah.
1: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
0: What is there inside?
1: பொறாம,
0: envy,
1: எரிச்சல்,
0: and wrath,
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
0: Did you laugh?
1: No, சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றோம்?
0: I didn't.
1: வாய் இப்படி மூடிட்டு உடனே,
0: you close your mouth.
1: சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ. ஐயோ, நான் சிரிக்கவே இல்ல.
0: No, I didn't laugh at all.
1: Hallelujah,
0: hallelujah.
1: போய் பேசுறது,
0: telling lie,
1: ரொம்ப இருக்கும்.
0: Lot.
1: Hallelujah,
0: hallelujah.
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
0: From small,
1: ஒல்லாததா இருக்கு,
0: evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்,
0: we are saved,
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
0: You may be saving.
1: சிறிய புள்ளைங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
0: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருனா,
0: what the Lord says,
1: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
0: They have everything inside.
1: ஆனாலும்
0: but
1: அந்த சிறு புள்ளைங்க,
0: the children,
1: சிறிய வயதிலேயே,
0: from small childhood,
1: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதானா பேசுறது?
0: Do you understand?
1: அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
0: I want to go to church.
1: பைபிளை தூக்கிக்கிச்சு.
0: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போனும்னு சொல்றான்.
0: If the boy says I want to
1: go to church. என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
0: Are you a Christian or believer?
1: உனக்கு அங்க வேலை?
0: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
0: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன், சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
0: Old people means okay.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
0: the Lord is concerned about children.
1: Hallelujah,
0: hallelujah.
1: 14th வசனத்தை பாருங்க.
0: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
0: லிசன்,
1: இந்த சிறியரில்
0: ஒன் ஆஃப் தீஸ்,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
0: ஷுட் நாட் பெரிஷ்,
1: என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. அல்லேலூயா,
0: பெரிஷ்,
1: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
0: நோபடி ஷுட்.
1: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்,
0: the Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே பழுத்துருவாங்க சில பேர்.
0: அதனாலதான்
1: என்ன செய்யக்கூடாது, அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது.
0: ஆனா
1: இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு
0: வச்சுங்களேன்.
1: பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
0: பெரியவங்களுக்கு
1: அது ரொம்ப கஷ்டம்.
0: difficult.
1: ஆனால் தான் ஒட்டின்னு இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும். அப்போ என்ன செய்? அதை அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே,
0: even from childhood,
1: நீ என்ன விதைய போடுறியோ,
0: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
0: whatever you do,
1: அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது,
0: when they grow up,
1: அதை தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
0: it may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
0: What they have.
1: மத்தேயு 18ல,
0: Matthew 18,
1: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
0: 4,
1: மத்தேயு 18. இந்த பிள்ளையை போல,
0: like that child,
1: நாங்க
0: those who humble.
1: போதும், உட்கார். இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ், நான் டாபிக் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல. சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை.
0: The title of the message
1: அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையை பற்றி பேசுறேன், குறிப்பு எல்லாம் வச்சு பேசுறேன்னு
0: வச்சுங்க. If I talk about humbleness.
1: Hallelujah. இப்போ இன்னைக்கு தாழ்மை,
0: the humbleness
1: அப்படின்னா, அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, first point,
1: தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன், என்னது,
0: like a child,
1: என்னது, அல்லேலூயா,
0: you are not like little child.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்க பாயில வந்து உட்காருனா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க, பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
0: If you ask the elder to come and sit here,
1: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறனா.
0: They see left side,
1: so எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்டிவ் மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
0: நோ பிரைட் அட் ஆல்.
1: தாழ்மை,
0: ஹம்பிள்னஸ்.
1: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
0: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
0: மேபி சேவ்ட்,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
0: took baptism,
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
0: received the holy spirit,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
0: received everything.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
0: பட்
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
1: ஹalleluya,
0: hallelujah.
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்?
0: வாட் எல்ஸ்?
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லைன்னா அங்கே என்ன
0: இருக்கும்? தென் ப்ரைட்.
1: பெருமை.
0: தென் ப்ரைட்.
1: என்ன பெருமை?
0: வாட் ப்ரைட் இட் இஸ்.
1: நான் யார் தெரியுமா?
0: வார்,
1: நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா?
0: ஹவ் மச் ஐ ஏர்ன்.
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
0: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ ஆம்.
1: எங்கள் குடும்பம் பற்றி தெரியுமா?
0: யூ நோ அபவுட் மை ஃபேமிலி, அபவுட் மை பிளேஸ்.
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: அபவுட் மை நேம்.
1: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
0: கீப் ஆன்
1: டெல். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
0: Look at the children and ask.
1: நீ யார் பா?
0: Who are you?
1: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and mom.
1: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
0: Wherever my dad and mom call me.
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
0: what the lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
0: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
0: you may have all knowledge,
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
0: what the lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
0: those who lean upon,
1: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: who lean upon his bosom,
1: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: who lean upon the bosom,
1: அப்பா, hallelujah,
0: father,
1: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot stand,
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
0: I lean upon you,
1: hallelujah,
0: hallelujah,
1: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot walk,
1: மேல நான் சாஞ்சி கொள்றேன்,
0: I lean upon you,
1: இத செய்யணுமா,
0: do you want to,
1: என்னால முடியாது ஆண்டவரே,
0: I can't do that,
1: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
0: I lean upon you,
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
0: you have to lean upon,
1: hallelujah,
0: God all the time,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
0: when you lean upon the lord,
1: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
0: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
0: The Lord's will will be fulfilled.
1: ஏ
0: why
1: எதுக்கு
0: how
1: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
0: They will not ask any
1: questions. வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
0: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
0: The Isaac, Abraham's
1: son. அவர் சிறு பிள்ளை.
0: Small child.
1: அவனை கூப்பிட்டு கொண்டு,
0: father took him,
1: அவங்க அப்பா போறாரு,
0: the father is going,
1: பலியிட சொல்லியிருக்கார் ஆண்டவர்,
0: the lord said to sacrifice,
1: பலியிடக்காக போறாரு,
0: he is going to sacrifice,
1: hallelujah,
0: hallelujah,
1: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
0: 3 days
1: மோரியா மலை மேல போன பிறகு,
0: went to moria mountain,
1: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
0: he put everything,
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
0: took the fire,
1: கட்டைய பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
0: taking the firewood upon the child
1: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
0: and putting him on the firewood
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு
0: that Isaac asking
1: அப்பா
0: father
1: எல்லாம் கொண்டாண்டீங்க
0: he brought everything
1: ஆடு எங்க இருக்கு
0: where is the lamb
1: அவன் வந்து பெருமையா கேட்கல
0: not with
1: சந்தேகமா கேட்கல
0: not with doubt
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே
0: no cunning and he just asked
1: ஆபிரகாம் என்ன சொல்றார் நீதான்பா
0: what Abraham
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல
0: he didn't say I am going to sacrifice
1: என்ன சொன்னாரு
0: what did he say
1: நீ படுத்துக்கப்பா
0: you just lie down
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு
0: who will look after
1: சொல்லுங்க அவர் பாத்துவார்
0: he will look after
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்
0: before we got saved
1: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: I'll look after you
1: நான் பாத்துக்கறேன்
0: I will look after
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்
0: after the salvation
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்
0: not he will
1: hallelujah ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்
0: before salvation I will
1: வெளியவா உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: come out and see
1: இப்போ என்ன சொல்றோம்
0: now
1: அவர் பாத்துவார்
0: he will look after that
1: நாங்கயா
0: so
1: அமைதியா இருக்கீங்களே
0: keeping quiet
1: அவர் பாத்துக்குவாரயா
0: he will look after it
1: அவருக்கு தெரியும்
0: he knows
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்
0: ஆபிரகாம் believe
1: அப்போ இவரை கடத்தி
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு
0: yes took the knife
1: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல அமைதியா
0: ask why dad
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்
0: isaac knew
1: என் அப்பா
0: my father
1: என் தகப்பன்
0: my father
1: என்னை நேசிக்கிறார்
0: he loves me
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்
0: he knows what he
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
0: the faith of the small
1: நம்பிக்கை,
0: child the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்
0: the heavenly father looking at that
1: ஆபிரகாமை பார்க்கிறார்
0: look abraham
1: ஈசாக்கை பார்க்கிறார்
0: isaac
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்
0: the lord made
1: hallelujah
0: யெகோவா ஜீரே
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்
0: it will be looked after in the mount
1: amen அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க
0: look at the small children
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவங்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம் Hallelujah கூப்டவன வெக்கப்படுறதில்ல
0: they have humbleness no shame
1: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு
0: the lord brought them
1: அமைதியா போய் உட்காருதுங்க
0: it is sitting on the bosom
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க
0: they love the lord Jesus.
1: hallelujah ஓடி வராங்க
0: they come running
1: hallelujah இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்
0: through vacation bible school they come and delivered from the idol worship
1: they
0: become believer and
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah அதான் சந்தோஷமா இருக்கு
0: that is joy
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க
0: the children are going to become the servant of god
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க
0: they are going to shake the world
1: எத்தனை பேர் விசுவாசிகள்
0: how many of you believing
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ
0: how the lord is honoring
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
0: the children ministry is
1: hallelujah
0: happen
1: அப்படினு சொல்லும் பொழுது
0: when it is
1: hallelujah
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்துங்க நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
0: not even a single believer
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
0: many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டோம்
0: they say big believer in the church they don't
1: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
0: what is our job there
1: அற்பமா நினைக்கிறது
0: they just consider it as simple
1: 10th வசனம் என்ன சொல்லுது
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
0: do not despise not one of little children
1: ஜாக்கிரதை
0: be careful
1: அற்பமா நினைக்கிறியா
0: do you despise them
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
0: do you despise the ministry
1: ஜோமணியாதுக்காக
0: did you pray
1: காணிக்க கொடுத்தியாதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate
1: ஏதா செய்தியா
0: did you do anything
1: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்
0: because you despise
1: ஜாக்கிரதை
0: careful
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்றாங்க வந்து அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க
0: there will be two angels
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவங்க சொல்வாங்க
0: they will say
1: அல்லேலூயா உன் பேர் என்னப்பா ப்ளூ ஷர்ட்
0: what is your name
1: தம்பி உன் பேர் என்ன ஏந்திர உன் பேர் என்ன நம்ம சத்தமா ஐசக்கா
0: ஐசக்
1: இப்ப ஐசக் பத்தி தானே பேசினுக்கிறேன் எங்கயோ வேடிக்கை பாத்துங்கிறியாப்பா உன்னை பத்தி தான் பேசு
0: அல்லேலூயா
1: ஐசக் தானே சாப்பிட்டியக்கா இல்ல சத்தமே வரலையா அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சரி ஐசக்
0: ஐசக்

0: என்னம்மா சத்தமா சொல்மா, சாமா சாமா சாம்
1: சாம்.
0: அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு.
1: ஏஞ்சல்ஸ் கான் டு ஹெவன்.
0: அவங்க போய் சொல்றாங்க,
1: தே சே
0: நீங்க யாருப்பா? நான் சாமுடைய தேவ தூதருங்கள ஐயா.
1: ஐ அம் ஏஞ்சல்ஸ் ஆஃப் சாம்.
0: சர்ச்சுக்கு போயிருக்காரு.
1: தே வென்ட் டு சர்ச்.
0: அவர் ஐசக் ஏஞ்சின்னார், கையில பைபிள் இல்லங்க.
1: ஐசக் டசன்ட் ஹேவ் எனி
0: பைபிள். சாம் ஏஞ்சின்னா கையில பைபிள் வச்சிங்கறாரயா.
1: சாம் இஸ் ஹேவிங் பைபிள்.
0: பரவாயில்லை, ஐசக் விட அந்த சாம் பெட்டர் போலகுதே.
1: சாம் இஸ் பெட்டர்.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: ஏஞ்சல்ஸ் will give the information.
0: ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya.
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துக்கிறீங்க.
1: You are doing your hairstyle.
0: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible.
0: ஹalleluya. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்கிறீங்க, உட்கார்.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people, there is security, policeman.
0: ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்.
1: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
0: காந்தி பாம்பு வெடிச்சு சாகும் பொழுது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security எல்லாம் என்னாச்சு?
1: What happened to the security?
0: எந்த செக்யூரிட்டியும் உதவாது.
1: It is not at all useful.
0: உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செக்யூரிட்டியை யாரும் தொடவே முடியாது.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்க.
1: The angels are with
0: you. அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Alleluia. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked the attendance.
0: சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name sake.
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அப்பமா நினைச்சியா இல்லையா?
1: Did you despise or not?
0: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அப்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒன்னு. ரெண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinders,
0: ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offends,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: டீப் ஆஃப் தி ஓஷன்
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: அல்லேலூயா. புட் ஹிம் டவுன்.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
1: யூ செட் தி லார்ட் லவ்ஸ்
0: எந்திரக்கல்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
1: இஸ் புட்டிங்
0: அல்லேலூயா
1: வெயிட் அண்ட் புட் ஹிம் இன்
0: தி அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: ஹி இஸ் லவ்விங் காட்.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: ஹி இஸ் குட் காட்.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: ஹி இஸ் மைட்டி காட்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: இடர்கள் உண்டாக்குறதுனா என்னங்க?
1: வாட் இஸ் ஆஃபெண்டிங்.
0: இந்த புள்ளங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க
1: போறாங்க.
0: பாஸ்ட் 8 தான் சொல்வாரு.
1: பாஸ்ட் will say.
0: ஆனா நம்ம என்ன செய்யணும்?
1: What we supposed to do?
0: 11 மணிக்கு போனா
1: we got 11. Enough.
0: ஏன்னா நிறைய பேர் மெதுவா தான் வராங்க.
1: They come late.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏன் அப்படி லேட்டா வராங்கன்னா
1: why they come late?
0: பாஸ்டர் அம்மா பாடுற பாட்டை என்னத்துக்கு நம்ம கேட்கணும்?
1: Why should we listen to pastor amma's song?
0: சூப்பரையா பாடுற பாட்டை என்னத்துக்கு கேட்கணும்?
1: Why should we listen to elder song?
0: இனியன் பிரதர் பண்ற ஜெபத்தை நம்ம ஏன் கேட்கணும்?
1: Why should we listen to the prayer of இனியன்?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரா
1: they come
0: pastor
1: straight.
0: Message kudukkararla
1: pastor is giving message
0: adu maathram poi kettittu
1: let me listen
0: vandirnam
1: let me come back
0: adha nariya per kaasa
1: that's why people are
0: oru prayojanam illa
1: no use at all
0: tholudukollra edathukku nee vandha da

0: come to worship.
1: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்.
0: You have to worship God first.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சிறியர்,
0: this little one.
1: Hallelujah. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
0: the divine nature of little.
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
0: Why did the Lord choose the children?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பெற்றோர்கள், புதிதாக கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
0: Just understand.
1: ஒரே தீர்மானம்,
0: one determination.
1: என் பிள்ளை இப்போ நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
0: If I have a child, I'll doctor.
1: ஒரே தீர்மானம் எடுங்க.
0: Have the determination.
1: என்ன எடுங்க?
0: What determination?
1: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
0: I will teach God.
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
0: I'll send to the church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
0: Have to have the determination.
1: பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
0: You have to make him.
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
0: ஏனென்றால்
1: கர்த்தர் என்ன சொல்கிறார்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
0: Small become very strong.
1: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
0: How they become?
1: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
0: They become very strong.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாராம்?
0: Those who fear the Lord, the small or big,
1: Hallelujah.
0: The Lord bless them.
1: ஆசீர்வதிக்கிறார்.
0: The Lord bless them.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of
1: God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
0: He is very caring about the children.
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
0: Small incident.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: ஊழியம் செய்த நாட்களில்,
0: when he was doing ministry,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
0: one man came and said,
1: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
0: the leader of the place,
1: ஐயா
0: sir,
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா,
0: my little child,
1: hallelujah,
0: died,
1: மரிச்சிட்டார்,
0: she died,
1: hallelujah,
0: hallelujah,
1: நீர் வந்து,
0: please come,
1: அவள் மேல் உமது கையை வையும்,
0: keep your hand upon it,
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பாள்,
0: she will live.
1: மத்தேயு 9:18
0: Matthew 9:18.
1: அப்போ இயேசு அங்க போறார்.
0: Jesus went there.
1: நல்லா கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை,
0: small child,
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
0: died,
1: பணமா கிடக்குது,
0: is dead.
1: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்து மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுவுறவங்கலாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேர் ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
0: the Lord said,
1: சிறு பெண், எல்லாம் சொல்லுங்க, சிறு பெண்,
0: the little girl,
1: மரிக்கவில்லை,
0: did not die.
1: என்ன சொல்றாரு?
0: Did not die.
1: சிறு பெண்,
0: the little girl,
1: என்ன செய்யல? மரிக்க,
0: did not die.
1: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
0: This died, then only they came.
1: ஏன் அப்படி சொன்னாரு?
0: Why did the Lord Jesus say?
1: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு,
0: they all laughed,
1: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க,
0: they ridiculed him,
1: செத்து போய் கிடக்குது, இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு.
0: He already died, but he is saying,
1: Hallelujah. ஆம்,
0: yes,
1: மரிக்கவில்லை,
0: not yet died.
1: அவர் நேரா போனாரு.
0: He went straight.
1: சரி, யார் யார் விசுவாசிகள நீங்க வெளியே நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டாங்க. அப்பா அம்மா மாத்திர
0: கூப்பிட்டு
1: மற்றவங்கலாம் என்ன வேடிக்கை பார்க்க வந்துக்கிறான்.
0: They have come to look around.
1: அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா எழுச்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
0: Only the parents are having concern.
1: கூப்பிட்டுட்டான், உள்ள போனாரு.
0: He went inside.
1: Hallelujah. தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்வாரு? Hallelujah.
0: When the person is sleeping,
1: பேரு விட்டு கூப்பிடுவாரு.
0: They call by name.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: என்ன சொன்னாரு?
0: What did he say?
1: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் என்ன செய்தா? உடனே
0: எழுந்தாள். Immediately arose.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: சிறு பெண்ணு தான்,
0: little girl,
1: செத்துதான் கிடக்கிறா உலகத்தின் பார்வையில.
0: ஆல்ரெடி டைட் அப்படிங்கற ஒரு வார்த்தை
1: ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
0: if you want to look at the spiritual, the mystery.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
0: Though we sleep, our heart is open.
1: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
0: little girl died before the world.
1: உள்ளத்திலே
0: in the deep of her heart,
1: ஒரு விசுவாசம்,
0: the faith.
1: நான் எழுந்திருக்க போறேன்.
0: I will rise up.
1: என் இயேசு வருவார்.
0: Jesus will come.
1: என்னை எழுப்புவார்.
0: He will arise me.
1: Hallelujah. அதனால தான் ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டார்.
0: When Jesus came in, he said,
1: இவன் சாகல.
0: She did not die.
1: அவள் தூங்கிட்டா இருக்கிறா.
0: She is sleeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
0: How many of you listen?
1: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
0: Don't get fear about the world.
1: உங்களுக்கு என்ன வேணும்?
0: What you supposed to
1: have? விசுவாசம் வேணும்.
0: You should have faith.
1: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒன்னு செய்ய முடியாது.
0: The sickness cannot do anything.
1: என் இயேசு வருவார்.
0: My Jesus will come.
1: என் கையை பிடிப்பார்.
0: He will hold my hand.
1: நான் எழுந்திருப்பேன்.
0: I will rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
0: The faith for the little child.
1: அதனால ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
0: Immediately he came.
1: அவரே வந்தார்.
0: He himself came.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: கர்த்தருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அந்த சிறு பெண்,
0: the little girl.
1: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
0: Maybe very ordinary girl.
1: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
0: There was a girl.
1: அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
0: Norman, big leader.
1: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
0: The servant,
1: சிறு பெண்ணு தான்,
0: small girl.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
0: Second Kings and 5,
1: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
0: What the Bible says about her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவளுக்கு ஒரு செய்தி.
0: There was a news.
1: சொல்றா, என்ன சொல்றா?
0: What was it?
1: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
0: the leprosy for my master.
1: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
0: Will not be healed anywhere.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
0: Hallelujah. இஸ்ரேல்
1: அங்க போனா சுகமாயிடும்.
0: If he goes there, it will be healed.
1: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
0: That's all.
1: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
0: Even the master went.
1: சுகமாய் திரும்பி வருகிறார்.
0: He got healed and
1: came back. யார் பேச்சு கேட்டுக்கிட்டு?
0: By hearing
1: ஒரு சிறு அடிமை பெண்,
0: small servant girl.
1: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
0: You may be small.
1: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World may not accept.
1: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World will not accept the little.
1: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
0: Peter is coming.
1: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
0: He delivered from the prison.
1: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: They were all praying inside.
1: வந்து கதவை தட்டறார்.
0: He is knocking the door.
1: Appo ange oru siru pen varugiral, Rodai engira oru pen odi varugiral.
0: Rodai, small little girl coming.
1: Ava paarga, appadi kaadu vechi kekkara.
0: She is hearing.
1: Avalukku theriyirudhu idu yaar vandirukirudhu.
0: She knew.
1: Pedro.
0: Peter has come.
1: Odiyakara vantaaru.
0: Servant of God
1: Apostle
0: has come.
1: Vandutaaru.
0: Apostle come.
1: Odi poi solra.
0: She ran and told.
1: Vandutaaru.
0: Has come.
1: Odiyakara vantaaru.
0: Servant of God.
1: Sugamaagi vandu vittaar.
0: So
1: appa ellaam enna solranga?
0: What others said.
1: Bring your mom. தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து
0: கொள்ளுகிறார்.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
0: Jeremiah, big prophet.
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
0: He was a small boy.
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து சொல்றார்.
0: Jeremiah 1, the Lord said.
1: பேசுப்பா.
0: Come on, you speak.
1: நீ போய் பேசு.
0: Go and speak.
1: அப்ப எரேமியா சொல்றாரு.
0: Jeremiah said.
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
0: How can I talk?
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
0: I am a small child.
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
0: Small.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
0: The Lord said.
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
0: Don't say I am a little.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்.
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே.
0: Children.
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
0: The Lord did not reject you because of
1: Jeremiah. தீர்க்கதரிசி எழுப்பினார்.
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
0: The Lord did miracle through Isaac.
1: Hallelujah.
0: In Abraham's life.
1: ஆம். இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார். Even today is unchanging in his promise.
1: சிறு பிள்ளைகளே.
0: Children.
1: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்பமா நினைக்கிறோம்.
0: We
1: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவின் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க, தூர போங்க சொல்றாங்க.
0: Come on, you go away.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
0: What did the Lord say?
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்.
0: Give room to them, don't stop them. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க.
0: Don't stop.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் தெரியுமா?
0: How long the Lord has spoken.
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
0: The Lord will prophesy even through the children.
1: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
0: Some words will come
1: through
0: children.
1: நீங்க அதை உடனே நம்புங்க.
0: You will believe that.
1: கர்த்தர் செய்வார்.
0: The Lord will do it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இன்றைக்கு அநேகர்.
0: Many people.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
0: They just stop.
1: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
0: தடை
1: பண்ணாதீங்க.
0: Don't stop them.
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
0: The important the ministry.
1: கர்த்தர் வருகை மிக சமீபமா.
0: The Lord's coming is very soon.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்கிறீங்களா?
0: Are you thinking?
1: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
0: You have kingdom.
1: சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
0: Children, they don't have anything.
1: ஆண்டவர் வரும்பொழுது
0: and the Lord comes.
1: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
0: not only big one,
1: சின்னவர்களுக்கு தான்.
0: Even for small.
1: எங்க வாசிக்கிறீங்க?
0: Where we read.
1: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
0: Revelation.
1: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God's name.
1: Hallelujah. 11 அதிகாரம்.
0: 11.
1: 18 வசனம் யாராவது வாசிங்க.
0: 18.
1: வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோ பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
0: He gives reward to everyone.
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
0: For whom?
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: small
1: பெரியோர்
0: and great.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
0: The Lord keeps reward for this small.
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
0: The Lord is coming with that reward.
1: Amen.
0: Hallelujah.
1: ஆனால்தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
0: I went to many churches.
1: இங்க மெசேஜ் தொடங்கினோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டணும், ஒரு தனியா போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க.
0: When the message starts, they go out separately.
1: அதுல ஒரு 20-10 விசுவாசிக்க பிள்ளைங்களை கூட்ட அப்படி போயிடுவாங்க.
0: 10 believers, they take them. Separately.
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
0: They will not listen to the message.
1: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
0: Even the small children.
1: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்லை.
0: I don't permit it in our church.
1: நான் என்ன சொல்றேன்?
0: What I say.
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டும் அல்ல.
0: Not only for the big one.
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one.
1: கர்த்தர் பேசுவார்.
0: The Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
0: We think that they don't understand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேய்
1: 3 அதிகாரம்,
0: 3rd chapter,
1: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15,
1: 2 தீமோத்தேய் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
0: 2 தீமோத்தேய் 3:15.
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்
0: from a child
1: அல்லேலூயா
0: from childhood
1: நீங்க சொல்லலாம் தைரியமா
0: you can say boldly
1: சிறு பிள்ளைகளே
0: children
1: நீங்க சொல்லலாம்
0: you can say
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்
0: when you grew up
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்
0: from my childhood I hear the word of God what a blessing
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது
0: two kinds of testimonies
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு
0: doing everything wrong
1: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு
0: all wicked things
1: சாவ போற நேரத்துல
0: at the time of death
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது
0: I want to go to heaven
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க
0: please give baptism
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்
0: I accept Jesus
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்
0: I accept Jesus
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க
0: many they are dreaming like that
1: hallelujah
0: hallelujah
1: ஆனா உங்களுக்கு தெரியாது
0: they don't know
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
0: from childhood they listen
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்
0: from childhood they love the Lord
1: பரலோகத்தில் வரும்பொழுது
0: when they come to heaven
1: அவருடைய பலன் பெரிதாக இருக்க போகிறது
0: the reward will be bigger
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of God
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்
0: the important is the children ministry
1: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்
0: from childhood we have to teach them pray
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்
0: they have to become prayer warriors
1: hallelujah amen
0: amen
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்
0: the child kneel down for the problem
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்
0: the problems will be solved
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்
0: Jesus listen to the small
1: பதில் கொடுக்கிறார்
0: he answers them
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
0: makes the praise
1: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்
0: he is there in our midst
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்
0: the lord honors
1: கர்த்தர் கனப்படுத்துற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது
0: don't think it is simple
1: hallelujah
0: hallelujah
1: amen ஒவ்வொரு
0: சிறுவரோடும்
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக
0: இருக்கிறது
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: போவதில்லை
0: should not become vain
1: hallelujah
0: hallelujah
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்
0: certainly there is a reward
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believe
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா
0: shall we all rise
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்
0: all children
1: hallelujah hallelujah எல்லாரும் எழும்பி நில்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் hallelujah இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்
0: the lord is speaking to you
1: விசுவாசியே
0: oh believer
1: கர்த்தருடைய பிள்ளையே
0: child of god
1: நீ சபையில வந்து
0: come to church
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்
0: don't understand the
1: சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்
0: we don't obey the truth
1: hallelujah நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்துமாவுக்கு கேடு
0: it is wrong for your soul
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
0: coming to God
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
0: obeying to the spirit of the lord
1: உன் சித்தத்தை நீ செய்யும்பொழுது
0: when you do his will
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்
0: then the lord bless you
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
0: the children ministry
1: ஆண்டவருக்கு போவதில்லை
0: not ending today
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது
0: every week it will
1: be வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது
0: coming days
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்
0: lord will change it
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்
0: there may be education
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது
0: it makes just
1: ஆனால் வேதாகம கல்வி
0: but bible
1: அது அறிவாளியாக அல்ல
0: not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது
0: makes them wise
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்
0: it makes them wise
1: கர்த்தருக்கு சித்தமானால்
0: if it is god's will
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small
1: ஆண்டவர் தொடங்குவார்
0: the lord will
1: start அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்
0: they understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்
0: they will read the bible
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறும் எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க
0: hallelujah
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க
0: உள்ளத்தின்
1: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
0: ரட்சிப்பு
1: உண்டாகட்டும் உண்டாகட்டும் கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும் இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக,
2: கர்த்தருக்கு
1: சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல்,
2: சிறு
1: வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை
2: என்று
1: தாவீது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும். பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், பாவத்திலிருந்து வெளியே வரட்டும், மாய்மாலங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய சபையிலே பரிசுத்தவான் ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஆமென்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நன்றி. முந்தினவைகளை யோசிக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ் கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.